0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபாத மாதம் 19ஆம் தேதி, பராபவ வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு, வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை.

அமைச்சு நட்பு அரண் என்கிற ஆறு அங்கங்களையும் உரையாக உடையவன் அரசர்களில் சிங்கம் போன்றவன். குறள் எண் 381, அதிகாரம் இறை மாட்சி.

0: சு நட்பு அரண் என்கிற ஆறு அங்கங்களையும் உரையாக உடையவன் அரசர்களில் சிங்கம் போன்றவன். குறள் எண் 381 அதிகாரம் இறை மாட்சி.
1: நேரம் காலை 5:54. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டில்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். காலை 7:00 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 7:25 நலமாய் வாழ, இதில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதி 10 இன்று கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரத்தென்றல் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காலை 8:00 மதுரத்தென்றல் ஒலிக்கும். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர். பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் பற்றிய சித்திரம் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். காலை 8:45 மதுரத்தென்றல் கேட்கலாம். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக, இதில் யு பி ராஜு மற்றும் யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரத்தென்றல் கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை, இதில் நிர்மலா ராஜசேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக ஒலிக்கும். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல், இதில் இயன்முறை மருத்துவம் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள். அதனைத் தொடர்ந்து பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் என்ற தலைப்பில் உரை வழங்குபவர் SMC ரோகிணி அவர்கள். அமைப்பு உமா மீனா. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். மதியம் 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மாலை ஒலிபரப்பில் மாலை 5:27

0: குரலமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல், மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள், வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல் கேட்கலாம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நில அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, நாற்று உற்பத்தி தொழில் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வளப் பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. துபாய் சர்வதேச விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:30 நலமாய் வாழ, இதில் மகளின் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகிறார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதி 2 இன்று வரைக்கும். 8:45 தொடர்ந்து மதுரத்தென்றல் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல். 9:30 நாடகமலர் சென்னை அஞ்சல் கேட்கலாம். இதில் கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் என்ற தலைப்பில் நாடகம் ஒலிக்கும். இதனை எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயிலியன். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டிகள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். உறவின் உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு.

0: சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: over 10,000 crore rupees, will foster better rail connectivity in South India and also benefit lakhs of people. The Prime Minister also said that the cabinet decision pertaining to three multi-tracking projects worth over 10,500 crore will add additional railway network and improve connectivity across Chhattisgarh, Jharkhand, Madhya Pradesh, Odisha and West Bengal. He added that it will also encourage tourism, especially heritage and wildlife related tourism, and lower logistic costs. Union Minister of Commerce and Industry Piyush Goyal has called on BRICS countries to work together to expand opportunities for women entrepreneurs and women-led enterprises in international trade. The minister also stressed the need for easier access to credit markets and predictable rules of business to leverage growth and opportunities for women-led enterprises. He was addressing the BRICS WBA Women-led Development Conference in New Delhi. Mr. Goyal said, India has focused on empowering women financially, socially, and through education, skills, and an improved quality of life with the objective of making women drivers of the country's growth. International Atomic Energy Agency, IAEA, has referred Iran to UN Security Council for the first time in 20 years, citing Tehran's failure to cooperate with a long-running probe into uranium traces found at undeclared sites. The IAEA's 35-member board approved the resolution by 23 votes to 5 with 8 abstentions. In the U.S. Open, Americans Ben Shelton and 11th seed Francis Tiafoe have set up an All-American on Friday. Defending champion Aryna Sabalenka will face 3rd seed Jessica Pegula, while 4th seed Coco Gauff will play Alina Rybakina of Kazakhstan. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு, நம்பிக்கை, மரியாதை, விட்டுக் கொடுத்தல், இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளையெல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிற்கினியாலை அன்புடையாலை பழி நாணுவாலை அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குரல் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறில்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சி அளிப்பாள். இதனை கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்க மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. மூதரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்புகள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புலி தங்கிய புதர் போல் பாழாய்ப்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூரு ஆய் விடும். நல்வழியும் பாழே மடக்கொடி இல்லாமனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி இல்லாத வீடும் வீணாய்ப்போகும். நாலடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர்நிற்பால் கூற்றம் சிறு எதிர்காலை அட்டில் புகாதால் அரும்பிணி, அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய், இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் யமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்க

0: கதவள், அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாலடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது, அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வி நாளை கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிராக ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்நுதல் மனையறை மகளிற்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் தீழ்வதில்லை என்பதனை நான்மணி கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என்கிறது. இத்தகு அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் காலை 6:15.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:24 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 6:29 நிமிடத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 24 நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளி மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 16 தேதி நெல்லிக்காய் மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தென்னையில் காய்களை அணில் மர நாய் போன்றவை சேதப்படுத்துகின்றனவா? இயற்கை தடுப்பு முறைகள் மூலம் இதை கட்டுப்படுத்தலாம். மிளகாய் மற்றும் பூண்டு கரைசலின் காரம் மற்றும் வாசனை காரணமாக விலங்குகள் தென்னங்காய்களை அணுகுவதை தடுக்கலாம். வேப்பெண்ணெய் மற்றும் பூண்டு சாறு அல்லது மிளகாய் சாறு கலக்கி தென்னங்குலை மற்றும் தண்டு பகுதியில் பயன்படுத்தலாம். மரத்தண்டில் டீன் ஷீட், பிளாஸ்டிக் ஷீட் அல்லது கயிறு சுற்றி அணில் மேலே ஏறுவதை தடுக்கலாம். பழைய சிடி, அலுமினியம் தாள், காற்றாடி, மணி போன்ற பொருட்களை தொங்க விடுவதால் சத்தம் மற்றும் அசைவு காரணமாக விலங்குகளை விரட்டலாம். குலைகள் வளரும் போது பாதுகாப்பு வலை கொண்டு மூடி வைத்தால் நேரடி சேதத்தை தடுக்கலாம். தென்னந்தோப்புகளை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். உணவு எச்சங்கள், பழங்கள், குப்பைகள் இருந்தால் மர நாய் வர வாய்ப்புண்டு. கொல்லும் விஷம், மின்சாரம், கண்ணி போன்ற ஆபத்தான முறைகளை பயன்படுத்தாமல் இயற்கையோடு இணைந்து நிலைத்த நன்மை பெறலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17 தேதி சிறுதானிய ஐஸ்கிரீம் தயாரிப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் கலந்து கொள்ள

0: பதிவு கட்டாயம். 9 4 8 8 5 7 5 7 1 6 என்ற எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைத்து முன்பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மை துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்பு கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நேரடி நெல் விதைப்பு முறை என்பது நாற்றங்கால் தயார் செய்து நடுவதற்கு பதிலாக நெல் விதைகளை நேரடியாக வயலில் விதைத்து சாகுபடி செய்யும் நவீன மற்றும் நீரை மிச்சப்படுத்தும் முறையாகும். முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு வயலை 2 முதல் 3 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். மண்ணில் தேவையான ஈரப்பதம் 60 முதல் 70% இருக்கும் போது உழவு செய்து வயலை சமன் செய்ய வேண்டும். ஒரு ஏக்கருக்கு சுமார் 30 கிலோ நெல் விதைகள் தேவைப்படும். நேரடி விதைப்பு கருவிகள் அல்லது டிராக்டர் கருவி மூலம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைகளை விதைக்கலாம். பாரம்பரிய நடவு முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் மற்றும் ஆள் பலம் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையால் மிச்சமாகும். மண்ணின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு அடுத்த பயிருக்கு செழிப்பான சூழல் அமைகின்றது. பயிரின் வேர்கள் ஆழமாக சென்று செடி நன்றாக வளர உதவுகின்றது. நேரடி நெல் விதைப்பு முறையில் களைகள் அதிகம் வளர வாய்ப்புள்ளது. விதைத்த சில நாட்களில் பரிந்துரைக்கப்பட்ட களை கொல்லிகளை பயன்படுத்துவது அவசியம். கோனோ வீடர் என்ற கருவியை பயன்படுத்தியும் களைகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை பெருக்கி பாசன வசதியை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் சிறந்த நீர் வள மேலாண்மை முறையான பண்ணை குட்டையை உங்கள் விவசாய நிலத்தில் அமைப்பதற்கு உங்கள் பகுதி உதவி வேளாண்மை அலுவலரையோ உதவி தோட்டக்கலை அலுவலரையோ வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களையோ அணுகி இலவசமாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் பண்ணை குட்டையை அமைத்து பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: கோழி வச்சம் போட்டோம், குப்பை போட்டோம்னா தண்ணி நல்லா இருக்கணும், இல்லை தென்னை மரம் மட்டும் போயிடும். தென்னை மரத்துக்கு போட்டோம்னா தண்ணி நல்லா இருக்கணும், தண்ணியோட இது அளவு கூட இருக்குதுன்னா குப்பையை போட்டு சொல்லணும், நல்லா தென்னை மரம் நல்லா காய் காய்க்கும். தண்ணி இல்லாத இடத்துல குப்பையை போட்டு வேஸ்ட். அதனால் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக ரேராக தான் வாங்குறாங்க. முன்னுக்கு அதிகபட்சம் என்ன கூட உன கூடன்னு சொல்லி இந்த போட்டி போட்டுருந்தாங்க. இந்த மழை தண்ணி இல்லாமல் போர் தண்ணியை நம்பி இருக்கவங்க அப்புறம் கொஞ்சம் ரேராக தான் நம்ம கட்டாயப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நான் வந்து மொத்தம் ஒரு பண்ணையை காலி பண்ணி கொடுத்தேன்னா 10 ரூபா வரைக்கும் கொடுப்பேன். இன்றைக்கி ரேட்டு 5 ரூபாய்க்கு கூட இருக்க மாட்டுறாங்க, கட்டாயப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், சரி 5 ரூபாய்க்கு எடுத்துக்கப்பா அப்படின்னு நம்ம அம்புடியா அந்த இடத்துல காலி ஒன்று அடுத்த கோழி இறக்குறதுக்காண்டி அது பக்கத்தில் வந்து இப்போ கோழி இன்னும் கூட பண்ண போட்டுருக்கோம்னா குறிப்பாக தான் குறைஞ்ச ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரமாச்சும் கொண்டு போய் அந்த குப்பையை கொட்டணும். பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதோடைய சுமல் வந்து காற்று வந்து அடிக்கும் போது இந்த கோழிக்கு வந்துச்சுன்னா அதோடைய கிருமி தாக்க தெரியும். அதுக்காண்டி நம்ம ஏதாச்சும் வண்டி எப்படி தள்ளி விட்டுறது, ஒரு 5 ரூபா 5 சரி 6 ரூபா 5 சரி அவங்களே அள்ளிட்டு போயிடுவாங்களா. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தானே அடுத்த பேஜ் நாங்கள் இருப்போம். வீட்டில் நாட்டுக்கோழி வளர்ப்போம்ல, அந்த இதுவே அந்த பக்கத்தில் வளர்க்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பண்ணையை சுற்றி வந்து பூச்சி ஒட்ட வந்தாலும் செடி கொடிகள் எதுவும் வளரக்கூடாது. மினிமம் வந்து நம்ம கோழி நல்லா வளர்ந்து வைக்கணும்னா ஒரு தென்னந்தப்புக்குள்ள போட்டு கூரை சிட்டு மாதிரி போட்டோம்னா நல்லா கிடுகு சிட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓட ஓட கிடுகு சிட்டு போட்டு நல்லா இருக்கும். ஆனால் வந்து ஓடு ஓடுனா ரெகுலராக நம்ம கண்டினியூவாக எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. கிடுகு சிட்டு போட்டோம்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்காக பிரித்து வேலை ஆக்குற மாதிரி இருக்கும். அந்த செலவு அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்காண்டி சில பேர் என்ன செய்யணும், ஓட்டு ஓட போட்டோம்னா உயரம் கொடுத்து போட்டோம்னா அவ்வளோ தெரியாது, தனியாக போடக்கூடாது. கிடுகு கூட தனியாக போட்டுக்கலாம். அதோட ஒரு கோழி பண்ணை போடணும்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து நீள் 136 12 12 ஆகலாம். அந்த மாதிரி போட்டோம்னா தான் நமக்கு அந்த 3500 கோழி வளர்க்குற மாதிரி கணக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் 20 வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த கோழியோடைய தீவனத்தில் வந்து மக்காச்சோளம் தான் கொடுத்தாங்க. மக்காச்சோளத்தில் சில ஆயில் கலப்பாங்க, தூள் கருவாடை முனிக்கி போடுவாங்க. கையை விட்டு அள்ளினோம்னா கருவாடை முள் குத்தும் கையில். இன்றைக்கி நிலைமைக்கு வந்து

0: முன்னாடி சும்மா பவுடர் மாதிரி தான் இருக்கும் தீவனம். சும்மா கொடுக்க வேண்டிய கடமை கொடுக்குறாங்க வந்து, இது அவங்க கொடுத்து தான் கோழி வந்து இந்த ரேட்டுக்கு வரவங்கலாம் முடிய முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஐட்டம் இந்த மாதிரி பச்சை பயிறு, கம்பு, கோதுமை இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ராகுலமாக வரும். பண்ணால் அவங்க கொடுக்குற வச்சு நம்ம ராகுலம் பார்க்கவே முடியாது. அந்த மினிமம் 6-50 தான் கிடைக்கும். இந்த 6-50 மேலே கிடைக்கினா நம்ம 3500 கோழிக்குனா அவ்வளோ லாபம் கிடைக்காது. எக்ஸ்ட்ரா 10 ரூபா 12 ரூபா மாதிரி கிடைத்தா தான் நம்ம சம்பளம் ஆள் கொடுத்து மற்ற கரண்ட் பில்லு கட்டி அனைத்துமே நம்ம செலவு தான். அது வந்து கரண்ட் பில்லேருந்து சம்பளம் ஆள் கொடுக்குறது க்ளீன் பண்ணுறது அனைத்துமே நம்ம செலவு தான். இவங்க வந்து கிலோவுக்கு வந்து 6-50 கொடுக்குறோட அவங்க வேலை முடிஞ்சிடும். முட்டைக்கோழி வந்து கறிக்கோழி ஆகிக்கலாம், குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அது சாப்பிட முடியாது, சக்க மாதிரி இருக்கும். குஞ்சு வந்து இறக்கலாம் பார்த்திங்களா, அது கறிக்கோழி தான். மேலும் அதுலேயுமே பெண் கோழி கறி வந்து கொஞ்சம் சக்கம் கொஞ்சம் நைஸாக இருக்கும், கறி சாஃப்ட்னஸாக இருக்கும். சாவை கறி வந்து சக்கம் மாதிரி இருக்கும் மேடம். 40 நாளில் இது 22 நாள் 30 நாளில் வந்து இந்த பெண் கோழி கறி எடுத்தால் ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்மகிட்ட கறி கோழி மட்டும்தான் இருக்கும். கோழி வளர்ப்புங்கிறது விவசாயம் செஞ்சதுதான்.
1: இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: வந்து இந்த பெண் கோழி கறி எடுத்தா ரொம்ப சாப்பிட்னு சார். நம்மளோட கறி கோழி மட்டும்தான் இருக்கும். கோழி வளர்ப்புங்கிறது விவசாயத்தை செஞ்சதுதான்.
1: இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி, யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சரவையின் முடிவால் பயணிகள் போக்குவரத்தை விரைவுபடுத்துவதையும் வலுவான போக்குவரத்தையும் கூடுதலாக சரக்குகளை கையாளுவதையும் உறுதி செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சி பகுதியில் வாங்கிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல அனுமதிக்காததால் அந்த கர்ப்பிணியும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பழங்குடியின மக்களின் வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் பயன்படுத்தி அவர்களை கடன் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்குள் தள்ளும் நடைமுறை

0: க்கு இந்த கொடூர சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்த வியாபாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தியையொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாருவது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பழவேற்காட்டில் பறவைகள் சரணாலயம், வனத்துறை அலுவலகம், பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். ஒடிசாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டு வரும் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி நேற்று அபுதாபியில் அந்நாட்டு வர்த்தக குழுக்களுடன் விவாதித்தார். சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திபுத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 93,23,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவா ஜாசிகோவா இணையை வென்றது.

0: ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கல பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், ஹெச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்கோக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி, யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
3: திடக்கழிவுகள் உலகம் முழுவதும் ஆண்டுக்கு சுமார் 2.5 பில்லியன் டன் குவிக்கப்படுகிறது. நமது இந்தியாவில் ஆண்டுக்கு 62 மில்லியன் டன் திடக்கழிவு உருவாகிறது. இதனால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதனை தடுத்து சீர் செய்ய பெரும் முயற்சி தேவை. திடக்கழிவுகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பை, அபாயகரமான கழிவுகள் என வகைப்படுத்தலாம். வீடுகளில் இருந்து எரியப்படும் உணவு கழிவுப் பொருட்கள், குப்பை கூளம், சாம்பல் கழிவுகள், கட்டுமான கழிவுப் பொருட்கள், உடைந்த கட்டிட கழிவுப் பொருட்கள், காய்ந்து போன இலைகள், சருகுகள் போன்றவை மக்கும் கழிவு ஆகும். கால்நடை தொழுவத்தின் கழிவு, கசாப்பு கடை கழிவுகள், இறந்த கால்நடைகள், மாட்டுச்சாணம் போன்றவையும் மக்கும் குப்பைகள்தான். இவையெல்லாம் இயற்கை நுண்ணுயிரிகளால் சிதைவுக்கு உள்ளாகி மக்குகின்றன. இயற்கை நுண்ணுயிரிகளால் சிதைவிற்கு உள்ளாகாதவை அனைத்தும் இரசாயன பொருட்களாகவே உள்ளன. ஒவ்வொரு நாடும் இந்த திடக்கழிவுகளை அகற்றுவதற்கு பெரும் தொகையை செலவு செய்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் திடக்கழிவு மேலாண்மை முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. நமது நாட்டில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரங்களில் குப்பைகள் சேராத வண்ணம் அகற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. திடக்கழிவுகளை நாம் வகைப்படுத்தும் போது 44% உணவு மற்றும் ஆர்கானிக் கழிவுகளாகவும், 17% பேப்பர் மற்றும் கார்ட்போர்டுகளாகவும், 12% பிளாஸ்டிக் கழிவுகளாகவும் உள்ளது. ஆனால் நாம் நகரெங்கும் காண்பது பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் கழிவுகள்தான். நகர்ப்புறங்களில் உள்ள திடக்கழிவுகளில் அதன் தரத்திலும் அளவிலும் வேறுபாடுகள் காணப்படுவதில்லை. ஆனால் தொழிற்சாலை கழிவுகளில் வேறுபாடு காணப்படுகிறது. நகர கழிவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு மக்கும் மக்காத குப்பைகளாக தரம் பிரிக்கப்படுகின்றன. தொழிற்சாலை கழிவுகள் அந்தந்த தொழிற்கூடங்களிலே சேகரித்து வைக்கப்படுகின்றன. இந்த குப்பைகள் ஓரிடத்தில் வரிசையாக குவிக்கப்படுகின்றன. இவை லேண்ட்ஃபில் என அழைக்கப்படுகின்றன. ஆனால் இவற்றிற்கு அருகில் இருக்கும் இடத்தில் துர்நாற்றம் ஏற்படுகிறது, நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. நகரத்து குப்பைகள் அனைத்தையும் இவ்விடத்திற்கு கொண்டு செல்ல போதுமான வாகன வசதி, துப்புரவு தொழிலாளர்களின் சேவை போன்றவை அவசியமாகிறது. இத்தொழிலாளர்களின் உடல்நலமும் பாதிக்கப்படுகிறது. மக்கும் குப்பையை கலப்புறமாக மாற்றுவதற்கு அவற்றில் உள்ள கண்ணாடி, உலோகங்கள், பிளாஸ்டிக் பொருட்களை பிரித்து எடுக்க வேண்டும். பின்னர் மக்க வைக்கப்படும் போது அவை சிதைக்கப்பட்டு உரமாகிறது. இந்த கலப்புறத்தால் மண் வளம் அதிகரிக்கும். அதிகமாக குப்பை தேங்கும் இடங்களில் குப்பைகள் மக்க அதிக காலம் ஆவதால் பெருநகரங்களில் இந்த குப்பைகள் இன்சினரேட்டர் என்ற சாதனத்தால் எரியூட்ட பெற்று சாம்பலாக்கப்படுகிறது. தெருக்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள், மருத்துவமனை கழிவுகள் இந்த சாதனத்தில் எரியூட்டப்படும்.

0: வருவதால் நகரம் தூய்மை அடைந்து தொற்று நோய் பரவாமல் தடுக்கப்படுகிறது. திடக்கழிவு மேலாண்மையில் மிக முக்கியமானது மறுசுழற்சி. ஒரு ஆலையில் வெளிப்படும் கழிவு மற்றொரு ஆலைக்கு மூலதனம் ஆகலாம். தாமிரம், எஃகு, நியூஸ் பிரிண்ட், கண்ணாடி போன்றவற்றை மறுசுழற்சி செய்வதன் மூலம் திடக்கழிவுகள் நீங்குவதுடன் உற்பத்திக்கு ஆகும் சக்தியையும் மிச்சப்படுத்த முடியும். நியூஸ் பிரிண்ட் மறுசுழற்சி மூலம் மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. தற்போது நமது நிர்வாகம் திடக்கழிவுகளை மக்கும் மக்காத சுகாதார கழிவுகள், மருத்துவ கழிவுகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என கூறியுள்ளது. ஆனால் குப்பைகளை தரம் பிரிக்கும் பழக்கம் இன்னும் வரவில்லை. கழிவுகளை பிரித்து வழங்கினால் பசுங்குடில் வாயு வெளியேற்றம் குறையும், மறுசுழற்சி செயல்பாடு விரிவடையும், அபாயகரமான கழிவுகளால் மக்கள் பாதிக்கப்படுவது தவிர்க்கப்படும். பசுமையான, தூய்மையான, ஆரோக்கியமான எதிர்காலத்தை கட்டமைக்க கழிவு தரம் பிடிக்கப்படுவது காலத்தின் கட்டாயமாகும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்களே, புத்துணர்வான இந்த காலை நேரத்தில் உங்களோடு இனிமையாக பயணிக்க வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசையோடு இந்த நாளை இனிமையாக தொடங்குவோம் மதுர தண்டல் நிகழ்ச்சியில். மதுர தண்டல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வர இருக்கிறது சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஏஆர் ரஹானா மற்றும் பென்னி தயாள் குரல்களில் நான் முத்துக்குமாரின் வரிகளில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

மகார கரிசக்காடு, செம்மண்ணள்ளி தெளிக்கும் ரோடு. சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி, தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி, சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி, தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி, கட கட கட.

கம்மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுப்ப

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. நெற்றிகன் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் கிருஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல். மீண்டும் 7:35 சந்திக்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப் படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தாய்லாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுபாஜி சுதும்பொன்னும் விவாதித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் அரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனர். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்று பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஹோர்மோஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம், காப்பீடு மற்றும் இதர சேவைகள் மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 நாட்களாக வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில்

ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண்ஜாஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் கிரண்ஜாஜ் தாய்லாந்தின் ஓங்சப்பையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா ஜாசிகோவா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
3: குழந்தைக்கு நல்ல பசியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நல்லா சாப்பிட வச்சோம்னா தான் குரோத் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாமே வந்துட்டு வலுவாக வளர்ந்தாதான் ஒரு முழுமையான குழந்தைய வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பசி எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ரொம்ப பசியே இல்லாமல் மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, சரியாக சாப்பிடாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வயிற்று புழு தொல்லை இருக்கா அப்படின்றத நம்ம கரெக்டாக அவங்கள டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான மருந்துகள் கொடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து நம்ம நீக்கணும். ரெண்டாவது, வீட்டிலேயே சில உணவு முறைகள் மூலமாகவும் நம்ம கை மருந்தா செஞ்சு கொடுக்கறதுக்கு மூலமாகவும் அவங்களுக்கு பசியை வந்து நம்ம தூண்டலாம். சித்த மருத்துவத்துல மெயினா நம்ம வந்து சொல்றது வந்து இஞ்சி லேகியம், ஓமோ தேநீர், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு மந்தத்தன்மையை போக்கி பசியை வந்துட்டு உண்டாக்க கூடியது. இந்த இஞ்சி லேகியம்ன்றது நம்ம கடையில தான் வாங்கணும்னு இல்ல, நம்ம வீட்டிலேயே வந்துட்டு செய்யலாம். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 100 கிராம் அளவு இஞ்சி எடுத்துட்டு நல்லா அதனுடைய தோல் எல்லாம் சீவிட்டு பொடியா நல்லா கட் பண்ணி நெய்யில நல்ல வறுத்து எடுத்து கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு அதை நல்லா நம்ம வந்து கல்வத்திலேயோ இல்லாட்டி மிக்சியோ போட்டு நல்லா நைஸா வந்து அரைச்சிக்கணும். அதே போல ஒரு 50 கிராம் வந்து நம்ம ஜீரகம், ஜீரகத்தையுமே லேசா சட்டியில போட்டு நல்லா வறுத்து நல்ல பவுடரா பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சியை நம்ம வந்து வறுத்து அந்த பவுடர் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதோட இந்த ஜீரக பவுடரையும் நம்ம வந்து கலந்து அது கூட நாட்டு சக்கரை போதுமான அளவு வந்துட்டு விட்டு நல்லா வந்து கிளறும் போது ஒரு லேகிய பக்குவத்துல வந்துட்டு வரும். இதை வந்து உருண்டைகளா உருட்டி காலையில ஒரு உருண்டையும் சாயந்தரம் ஒரு உருண்டையும் குழந்தைக்கு ஒரு வாரம் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த பசி நல்லா ஏற்பட்டு குழந்தைங்க வந்து ஃபுட் இன்டேக் வந்து நல்லா எடுத்துக்குவாங்க. இது இல்லாம சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வயிறு வந்து சாப்பிட்டு முடிச்சா எப்படி வயிறு இருக்குமோ அதே மாதிரியே ஃபுல்லாவே இருக்கும், ஆனா வந்து அவங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. இது வந்து மந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம ஓம தேநீர், கடையில குடிக்கக்கூடிய ஓம வாட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியே கொடுக்கலாம். ஓமத்தை வெறும் சட்டியில போட்டு நல்லா வறுத்தீங்கன்னா வறுக்கும் போதே அது வெடிக்கிற சத்தம் வந்து கேட்கும். அந்த மாதிரி நேரத்துல நல்ல ஒரு டம்ளர் தண்ணிய அந்த சட்டியில வந்துட்டு ஊத்தி கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுட்டு 5 ml காலையில 5 ml சாயந்தரம் வந்து ஒரு 5 ml வந்து நம்ம ஒரு 3 நாள் தொடர்ந்து கொடுத்தோம்னா அந்த வயிறு கல்லு மாதிரி இருக்கிறது, மந்தமா இருக்கிறது, குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஓம வாட்டர் மூலமா வந்து சரியாகும். இது போக சில குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளத்தினால வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்

0: ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இதை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஓம தீநீரை நம்ம கொடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கணும், குறிப்பிட்ட நாட்கள் தான் கொடுக்கணும். அடிக்கடி வந்து நம்ம அதை ரெகுலரா வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்க கூடாது. ஸோ குறைஞ்சது ரெண்டு நாள் இல்லாட்டினா மூணு நாள் கொடுத்தாலே போதும், ப்ராப்ளம் சரியாயிருச்சுன்னா நம்ம அதை வந்து நிப்பாட்டிக்கலாம். கடையில் வாங்குற ஓம வாட்டரை காட்டிலும் வீட்டில் இந்த மாதிரி ஓமத்தை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும் போது சீக்கிரமாகவே வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கிளியர் அவுட் ஆகும். இது போக முதல்ல சொல்லக்கூடிய அந்த இஞ்சி லேகியமும் வந்து நம்ம டெய்லி செஞ்சு ஒரு 4 to 5 days இல்ல 7 days நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்களினுடைய பசியினுடைய கெபாசிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்ல உணவு இன்டேக் வந்து எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க வந்து என்னதான் சாப்பிட்டாலுமே சில குழந்தைங்களுடைய உடம்பானது பாத்தீங்கன்னா தேராமையே இருக்கும். குழந்தை நார்மலா நல்லா மோஷன் போறான், நல்லா சாப்பிடுறான் டாக்டர், ஆனா பாக்குறதுக்கு வந்து எடையே கூடவே மாட்டேங்குது, எப்பயுமே ரொம்ப ஒரு மாதிரி நொஞ்சா மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கான், எல்லாருமே கேக்குறாங்க அப்படின்னு சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம சொல்றத வந்து பாத்துருக்கோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல என்ன மருந்து சொல்றாங்க அப்படின்னா தேற்றான் கொட்டை லேகியம். அப்படின்னா தேற்றான் அப்படின்னா அந்த பேர்லயே உங்களுக்கு வந்து தெரியும், உடம்பை வந்து வன்மைப்படுத்தி இழைத்த உடம்பை வந்து தேற்றக்கூடியது. சோ இந்த தேற்றான் கொட்டை லேகியத்தை வந்து நம்ம நார்மல்ல நம்ம சித்த மருந்துகள்லயே கிடைக்குது. தகுந்த மருத்துவரினுடைய ஆலோசனையோட இந்த தேற்றான் கொட்டை லேகியத்தை எடுத்து நீங்க காலையில நைட்டுன்னு ஒரு ஒரு ஸ்பூன் மூலம் கொடுத்துட்டு ஒரு 48 தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கானது எடை அதிகரிப்பு வந்துட்டு ஏற்படும். இது இன்டைஜஷன் பசியின்மை இருக்கக்கூடிய குழந்தைகள் தேராம இருந்தாலும் இந்த மருந்தை நம்ம வந்து கொடுக்கலாம். இல்ல குழந்தை நார்மலா தான் இருக்காங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நல்ல மோஷன் போறாங்க, ஆக்டிவா இருக்காங்க, பட் உடம்பு மட்டும் தேர்றதே இல்ல, மசில்ஸோட அந்த கெபாசிட்டியே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த தேற்றான் கொட்டை லேகியத்தை வந்து நம்ம ரெகுலரா ஒரு 48 கொடுக்கறது மூலமா அவங்களுடைய உடல் எடையானது நல்லாவே வந்துட்டு அதிகரிக்கும். சோ இந்த மாதிரி பல மருந்துகள் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்துல குழந்தைங்களுக்கு சிறந்த முறையில நிறைய சித்த மருந்துகள் வந்துட்டு இருக்கு. சோ இதை நீங்க தகுந்த சித்த மருத்துவரனுடைய ஆலோசனையின் பேர்ல மருந்துகளை எடுத்துக்கிறது மூலமா இயற்கையாகவே உங்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு நீங்க குணப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்துட்டு வாழலாம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் வழங்கினார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையாக இருக்குது, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்லை, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை, 3 தனிமை, 4 பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர் உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை, ஆனால் கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கிறதில்ல. அவர் சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது வழக்கம். அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சால் போதும், வெளியில் பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றிட்டு வர சொல்லுவார். பணம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோடு வருவார், எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லோரும் தேடிக்கிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமாக விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பார். தன்கிட்ட இருக்கிற சில்லறையை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பட்னி தான், வேறு உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சிட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார், இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிக்கப்பா, நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்லேருந்து வெளியில் வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையா?

0: இருக்கப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர். கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்கங்கே தேடி பார்த்து அங்கேருந்த கொஞ்ச நஞ்ச சில்லறை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சி இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேறு யாரை பற்றியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதில் தியாகராஜ பாகவதர் கச்சேரி. கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார். அந்த கச்சேரியில் கடம் வாசித்தவருக்கு மட்டும், மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு வெள்ளிக்கோப்பையை பரிசாக கொடுத்தாராம். மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்வானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்போல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்வான் ரயிலில் ரொம்ப பத்திரமாக உடையாமல் ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னு.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:35. நேர்கள் கேட்க இருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது. டூயட் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் வைரமுத்து வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நீர்களே.

நேரம் 7:45. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது மதுரை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையமைப்பில் மதுபாலகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில் யுகபாரதி வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருகிறது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி குரல்களில் வைரமுத்து வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை திருநெல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது 12B திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் கே கே மற்றும் பிரசாந்தினி குரல்களில் தாமரை வரிகளில் பாடல். இதோ கேட்கலாம் நேயர்களே.

நேரம் காலை 8:05. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஹேராம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசை மற்றும் வரிகளில் அஜய் சக்கரவர்த்தி மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: an additional freight capacity. India calls upon BRICS countries to work together to expand opportunities for women entrepreneurs and women-led enterprises in international trade. India ramps up Nepal flood relief with 8th aid flight, specialized tunnel team and forensic experts. IAEA refers Iran to UN Security Council over nuclear non-compliance. IMD issues red alert for heavy rainfall in Odisha today. And in tennis, Ben Shelton and Francis Tiafoe set up an All-American men's single semifinal at the US Open in New York. And with that, we are in the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி கணபதி உலாவில் இன்று கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில், சித்திரம்.
2: திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே, காதலால் கூப்புவர் தம் கை.
1: எடுத்த காரியம் யாவிலும் பெருத்த வெற்றியை தந்து, எளிய வடிவில் அன்பர் வேண்டும் இடம் வந்துரைந்து, சொல்வாக்கும் செல்வாக்கும் ஈந்து, நல்வாழ்வு நல்கும் நாயகன் விநாயகன்.
2: விக்னங்களை நீக்கும் அந்த விக்னேஸ்வரன், விண்ணுலக தேவர்களும் வணங்கும் விநாயகப் பெருமான், சங்கடங்களை அறுக்கும் சங்கடஹரன், அருள் வடிவாய் விளங்கும் ஆனை முகத்தான், புகழ் விளங்கும் கோவை மாநகரிலே, பாடல் பெற்ற தலமாக விளங்கும் பேரூரில் பட்டி விநாயகராக பேரருள் புரிந்து வருகிறார்.

0: ஸ்ரீ பட்டி விநாயகர் திருக்கோவிலின் புராதன பெருமைகளை பற்றி விவரிக்கிறார் செந்தில் ராஜ சிவாச்சாரியார்.
1: வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வத. நமஸ்காரம். பட்டி விநாயகருடைய திருக்கோவிலானது 500 வருடங்களுக்கும் மேலாக பழமையான கோவில். கோவிலுக்கு மட்டும்தான் வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டி விநாயகராகிய மூலமூர்த்திக்கு வருடம் சொல்லப்படவில்லை. பட்டிப்பெருமான் எப்பொழுது எழுந்தருளினாரோ அப்பொழுதே பட்டி விநாயகருடைய மூர்த்தமும் இங்கு எழுந்தருளி எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலித்து வருகிறார். இங்கு இருக்கக்கூடிய பட்டி விநாயகரானவர் உளிபடாத திருமேனி. பேரூர் புராணத்தில் முக்கியமாக பேரூர் பட்டி விநாயகரை பற்றி விசேஷமாக சொல்லுது. கங்கையும் பணிவெண் திங்களும் விரைத்த கடுக்கையும் தொங்கலும் அரபம் தங்கு பொற்சடையும் முக்கண்ணும் தாதை தானுவென்று உணர்த்தி மென் மலர்க்கை அங்குஷ பாசமணிந்து வெற்புயர்த்து ஆரணங்கு அன்னை என்று உணர்த்தி வெங்களி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேபடி பணிவாம்னு கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தில் பட்டி விநாயகரை ரொம்ப விருப்பத்தோடு பாடுறார்.
0: விநாயகரின் பிறப்பானது பல புராணங்களில் பலவிதமாக சொல்லப்படுகிறது. கந்த புராணத்தில் விநாயகரின் தோற்றம் குறித்த செய்தி காணப்படுகிறது. அதன்படி கைலாய மலையிலே சப்தகோடி மகா மந்திரங்களையும் சித்திரமாக வரைந்து இருக்கக்கூடிய சப்தகோடி மகா மந்திர கூடம் என்ற ஒரு மண்டபமானது இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய வியஷ்டி பிரணவத்தையும் சமஷ்டி பிரணவத்தையும் சிவபிரானும் பார்வதி தேவியும் உற்று நோக்கிய போது வியஷ்டி பிரணவத்திலிருந்தும் சமஷ்டி பிரணவத்திலிருந்தும் ஒரு உருவமானது தோன்றுகின்றது. அதுவே விநாயகர் என்று சொல்லப்பட்டுள்ளது.
2: சுப்ரவேத ஆகமத்திலும் விக்னேஸ்வர பிரதிஷ்டையிலும் அம்பாள் பிடி என்னும் பெண் யானை உருவம் கொண்டும் சிவபெருமான் களிறு என்னும்

0: ஆண் யானையின் உருக்கொண்டும் இணைத்து விநாயக பெருமானை தோற்றுவித்ததாக செய்திகள் காணப்படுகின்றன. இதையே திருஞான சம்பந்தர் பலிவலம் என்ற திருத்தலத்திலே இறைவனை பாடும்போது, பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினன் பயில்வழி பலமுறை இறையே என்று பாடுகிறார்.
1: விநாயகர் புராணத்திலே சொல்லும்போது பரசிவமூர்த்தியே விநாயக பெருமானாக உருக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த மூர்த்தியே படைத்தல் தொழிலுக்கு பிரம்மாவையும் காத்தல் தொழிலுக்கு விஷ்ணுவையும் அழித்தல் தொழிலுக்கு ருத்ரனையும் நியமித்து முத்தொழிலையும் தானே முன்னின்று நடத்துவதாக விநாயக புராணம் கூறுகின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு புராணத்திலும் விநாயகரின் பிறப்பு ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டுள்ளது.
0: கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் முழு முதற் கடவுளாம் முத்தமிழ் கணபதி மூலவராய் இடஞ்சுழி விநாயகராக வீற்றிருக்கிறார். அருகிலேயே கருணையே வடிவமான மற்றொரு கணபதி கரிய திருமேனியோடு பலம்புரி விநாயகராய் அருள் பாலிக்கிறார். இவ்விரு விநாயகரும் சுயம்புவாய் எழுந்தருளி அருள் பாலிப்பது இத்திருக்கோவிலின் மற்றொரு சிறப்பு.

அவனின் மனத்தை அங்குஷ பாஷமணிந்து வெட்புயர்த்தார் அணங்கு அன்னை என்றுணர்த்தி விண் கனிமொழும் துணித்து அருள் பட்டி விநாயகன் செவடி.

0: பட்டி விநாயகர் திருக்கோவிலின் சிறப்பு மற்றும் விழாக்கள் குறித்து விளக்கி கூறுகிறார் திருக்கோவிலின் இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் சத்யவதி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் உதவி ஆணையர் செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் உப கோயில்கள் 14 கோயில்கள் உள்ளன. இதில் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலும் ஒன்று. 2006 கும்பாபிஷேகத்திற்கு பிறகு 24/1/2024 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த திருப்பணியின் போது சுண்ணாம்பு காரை பூச்சியின்றி விமானம் இருந்தது. அதனை வந்து சுதை வேலைப்பாடுகள், வர்க்க பூச்சு, சிமெண்ட் தரையை கருங்கல் தளமாக மாற்றி அமைத்து வர்ணம் பூசி மணிக்கோயில் அமைப்பில் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலில் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரை நடை திறப்பும் மற்றும் மாலை 4:30 முதல் 7 மணி வரை நடை திறப்பும் நடைபெறுகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் 2 கால பூஜைகள் வந்து தினமும் நடைபெற்று வருகிறது. காலை நித்தியப்படி அபிஷேகமும் நடைபெறுகிறது. அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு விழாக்கள் என்று சொன்னால் சங்கடகர சதுர்த்தி மற்றும் தமிழ் மாத வருட பிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி, மார்கழி சஷ்டி அபிஷேகம் போன்றவை நடைபெறுகின்றன. மேலும் அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் பங்குனி உத்திரம் முதல் நாள் அணிக்கை முதலியவை இங்கு பட்டி விநாயகரிடம் உத்தரவு வாங்கி அதன் மூலமே நடைபெறுகிறது. மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று 16 வகை அபிஷேகங்கள் இந்து சமய அறநிலையத்துறையால் நடைபெறுகிறது மற்றும் சிறப்பு அலங்காரங்களும் நடைபெறுகின்றன.
2: விநாயகர் சதுர்த்தி என்று விதவிதமாய் செய்விக்கப்படும் அபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாகும். ஆனைமுகனின் அழகு திருமேனியின் அபிஷேகத்தை காண்பதற்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதும்.
3: கருணை மழை பொழியும் கஜமுகனின் கடைக்கண் பார்வை பட்டாலே கவலையெல்லாம் பறந்தோடிவிடும் என அவன் அருளாலயத்தை நாடி வரும் பக்தர்கள் ஏராளம் ஏராளம்.

0: பக்தை சாந்தி அவர்கள் பட்டி விநாயகரின் மீது தாம் கொண்ட பக்தியை இப்படி விவரிக்கிறார்.
1: வணக்கம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவா. பேரூரில் பார்த்தேன்னா பட்டி விநாயகர் தான் ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகாக இருப்பார், செம்மையான நிறத்தில் இருப்பார் பட்டி விநாயகர். அது போல் இங்கே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஹோமம் நடக்கும். ஊர் மக்கள் அனைவருமே அவங்க வீட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே இங்கே வந்து பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விசேஷம்னாலும் எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு தான் அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பாங்க. அது போல் இங்கே மக்கள் ஒரு 108, 54 இப்படிலாம் பிரதட்சிணமும் பண்ணி பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அவங்க தேங்காய் உடைத்து அவங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஊரில் முக்காவாசி பேர் பட்டி விநாயகரோட பக்தையாக தான் இருப்பாங்க.

0: மேலும் இத்திருக்கோவிலின் கூடுதல் பெருமைகளை செந்தில் ராஜ சிவாச்சாரியார் கூறும்போது,
1: நிறுத்தப்படலம், இந்த நிறுத்தப்படலம் என்னன்னு கேட்டா, பிரம்மா விஷ்ணுவானவர் ரெண்டு பேரும் கோமுனி பட்டிமுனிங்கிற நாமந்தாங்கி பட்டிப்பெருமானுடைய ஆனந்த தாண்டவ காட்சியை வேண்டி பேரூரில் வந்து தபஸ் பண்ணுறாங்க. பங்குனி உத்திர திருநாளில் இந்த ஆனந்த தாண்டவ காட்சியை காட்டுறதா வந்து பட்டிப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது முதல் பூஜையாக பட்டி விநாயகரை வந்து பூஜை பண்ணுறதா பேரூர் புராணம் குறிப்பிடுது. அதே போல் நடராஜ பெருமான் இவங்களுக்கு ஆனந்த தாண்டவ காட்சியை கொடுக்கும் பொழுது அவருடைய நர்த்தனத்தினுடைய வேகத்தை பொறுக்க முடியாமல் அவர் உடம்பில் இருந்த 9 பாம்புங்களும் விஷத்தை உமிழுது. அந்த விஷ வேகம் தாங்க முடியாமல் இந்திராதி தேவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணுக்களுக்கும் வெப்பு நோய் ஏற்படுது. அந்த வெப்பு நோயை நிவர்த்தி செய்யும் பொருட்டு விநாயக பெருமானை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ண சொல்கிறார். இந்திராதிகளுடைய வெப்பு நோய் தீரும் பொருட்டும் பிரம்ம விஷ்ணுக்களுடைய வெப்பு நோய் தீரும் பொருட்டும் பட்டி விநாயகர் அழைச்சி பட்டி பெருமான் தன்னுடைய துதிக்கையில் இருக்கக்கூடிய நீரை எல்லாத்து மேலேயும் தெளிக்க சொன்னார்னு பேரூர் புராணம் சொல்லுது. தீர்த்த படலத்தில் சொல்லும் பொழுது 32 தீர்த்தங்களில் ஒன்றான நச்சு பொய்கைங்கிற தீர்த்தம் பட்டி விநாயகருக்கு கீழே ஓடுது அப்படின்னு சொல்லி பேரூர் புராணம் சொல்லுது. விநாயகர் சதுர்த்தி அன்று காலை பட்டி விநாயகருக்கு விசேஷமாக திரவிய அபிஷேகங்கள் கலசாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். அலங்காரம் நடைபெற்று சாயரக்ஷை பூஜை முடிந்து திருவீதியுலா வருவார்.
2: வழிபடும் அடியவர் இடர்கெட கணபதி வரம் அருளினன் என்கிறார் திருஞான சம்பந்தர். பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனான கணபதியை, மும்மூர்த்திகளின் சுரூபமாக விளங்கும் மூல பரம்பொருளை, விண்ணுலக தேவர்களும் வணங்கும் வித்தக கணபதியை, பிரணவ ஸ்வரூபமான பட்டி விநாயகரை வழிபடுவோர் இடர் நீங்க பெற்று இகபர சுகம் எய்துவர். வாக்கு வன்மையும் வாழ்வில் மேன்மையும் பெற்று நலமும் வளமும் பெறுவர் என்பது திண்ணம்.
3: பட்டி விநாயகர் பதம் பணிவோம், 8 திக்கும் புகழ் பெறுவோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. இன்று இடம்பெற்றது பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில், சித்திரம். அமைப்பில் உதவி கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:45. இனிமையான திரையிசை பாடல்களை தென்றலாக தரையிருக்கிறது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் ஹரிச்சரண்.

மலையாள திரையிசை பாடல்களை தென்றலாக தரையிருக்கிறது மதுர தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் ஹரிச்சரண் மற்றும் குழுவினர் குரல்களில் நா முத்துக்குமார் வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

கேட்டு ரசித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தா. சந்தோஷ் நாராயணன் இசையில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் துவானி கைலாஸ் குரல்களில் பாடல் கேட்டோம் நேயர்களே. மதுர தண்டலின் அடுத்த பாடலாக வருகிறது. விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து டி ஈமான் இசையில் சித் ஸ்ரீராம் குரலில் தாமரை வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

அரங்கிசை. யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம். ஸ்ரீ சங்கர குருவரம் மகா வைத்தியநாதர் ஐயர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் நாகஸ்வராவளி, ரூபகதாளம்

நேரம் 9:41:40. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரே மானச ஆபேரி ராகம் ஆதி தாளத்தில் மைசூர் வாசுதேவாச்சாரியார் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்டீர்கள். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10 மணி. இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஒரு பாடல் நமக்கு பிடிக்க காரணம் அதன் இசையாக இருக்கலாம்.

வரிகளாக இருக்கலாம், இல்லைனா அந்த பாடல் நமக்குள் ஏற்படுத்திய ஒரு அழகான உணர்வாக இருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சில பாடல்களைத்தான் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்துக்க போகிறேன். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்திலிருந்து சாம் சிஎஸ் இசையில் அனிருத் குரலில் பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

கோலிசோடா 2 திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள் குரலில் அச்சு ராஜாமணி இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம் நேர்களே. ஆமாம் நேர்களே, இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கண்ணம்மானு தொடங்குற சில இனிமையான பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். கண்ணம்மா என்று அழைப்பதில் ஒரு நெருக்கம் இருக்குது, ஒரு உரிமை இருக்குது, சில நேரம் சொல்ல முடியாத உணர்வுகள் கூட இருக்குது. அந்த அழகான வார்த்தையில் தொடங்குற இன்னொரு பாடல் கேட்டு ரசிச்சிடலாமா?

கண்ணம்மாங்கிறது ஒரு பெயர் மட்டும் இல்லை, அன்பு அழைக்கும்போது இன்னும் அழகாக மாறுற ஒரு வார்த்தை. தமிழ் பாடல்களில் இந்த ஒரு வார்த்தை வந்தாலே அதுக்குள்ளே ஒரு தனி இசை பிறந்துடும். அப்படிப்பட்ட கண்ணம்மா பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணம்மா என்ற வரிகளில் தொடங்கக்கூடிய ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

சேவல் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் விஜய் யேசுதாஸ் மற்றும் எஸ் காயத்ரி குரல்கள் நாம் முத்துக்குமாரின் வரிகளில் பாடல் கேட்டோம் நேர்களே. நேரம் 10:20. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த நிகழ்ச்சியில் கண்ணம்மான் தொடங்குற சில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 100,000 ரூபாய் இப்போயா கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க்

0: கொண்டு மாத்தி விட்டுருவோம்.
1: எப்ப தாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு தாயி, நிறைய செலவு இருக்கு.
0: சரி பாட்டி, பண்ணிரலாம் பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
2: பாட்டி
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: காலம் எல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
5: நேரம் 10:28. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கண்ணம்மான் தொடங்குகிற சில இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர்களே. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருகிறது தம் திரைப்படத்திலிருந்து தேவா இசையமைப்பில் உதித் நாராயணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களை கபிலன் வரிகளில் பாடல் கேட்டு ரசிச்சிடலாமா நேயர்களே?

This song is downloaded from tamilizai.com. நேரம் 10:37. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கண்ணம்மான் தொடங்குற சில இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர்களே. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருகிறது பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ரவிசங்கர் வரிகளில் பாடல் கேட்டு ரசிச்சிடலாமா நேயர்களே?

வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரல்கள்ல இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்கள்ல பாடல் கேட்டோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கண்ணம்மான் தொடங்குகிற சில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர்களே. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருது கவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: மைக்ரோ டிஃபனை பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: நேரம் 10:54. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கண்ணம்மான் தொடங்குற இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேயர்களே. அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருது. பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து தேவா இசையமைப்பில் தேவா மற்றும் ஹரிணி குரல்களில் வைரமுத்து வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேர்களை, இவ்வளோ நேரம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கண்ணம்மான்னு தொடங்குகிற இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேரம் 11 மணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, மதுரை தண்டல் நிகழ்ச்சிகளை உங்களை அன்புட வரவேற்கிற நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக 96 திரைப்படத்திலிருந்து கோவிந்த் வசந்தா இசையில் பிரதீப் குமார் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
1: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
0: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
2: இருங்க, செக் பண்ணி

0: 11:12. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தண்டல். மதுரத்தண்டல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது துருவ நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் மற்றும் ஷாஷா திருப்பதி குரல்கள். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.
1: Song Purumanam Love Ballad.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான சாங் கேட்டோம் நேயர்களே. நேரம் 10:23.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 11:24. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டலில் அடுத்த பாடலாக பீமா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: it.
1: பியார் பிரேமா காதல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் சித்ரிஹாம் குரல்களில் பாடல் கேட்டோம் நேர்களே.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 11:36. மதுர திண்டல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர திண்டலில் அடுத்த பாடலாக வர இருக்கிறது அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல்.

கேட்ட பாடல் கண்களால் கைது செய்த திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஜான்சன், ஹரிணி மற்றும் முகேஷ் குரலில் பாடல் கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

ஹரிணி மற்றும் முகேஷ் குரலில் பாடல் கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

லவ்வர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 11:55. மதுர திண்டல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா குரல்களில் பாடல் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: மதுரை தண்டல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேயர்களே, ஒலித்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நேயர்களே,
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: இனி இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை நிகழ்ச்சி நேரமாக கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை நிர்மலா ராஜசேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் இயன்முறை மருத்துவம் நேர்முகம் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள். தொடர்ந்து பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் உரை வழங்குபவர் SMC ரோகிணி அவர்கள். அமைப்பு உமாமினா, படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை. பிற்பகல் 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். தொடர்ந்து மாலை ஒலிபரப்பில் 5:27 குறளமுதம் 381, 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலா கேட்கலாம், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில்

நாற்று உற்பத்தி தொழில் குறித்த நேர்முகம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நாகேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை. படைப்பு சென்னை வானொலி நிலையம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8-5 இந்தியா மற்றும் பங்களாதேஷ்க்கு இடையேயான 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை ஆட்ட நேரத்தின் நிறைவு வரை கேட்கலாம். 8-5 மதுரத்தென்றல். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்கலாம். 8:30 நலமாய் வாழ. மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரத்தென்றல். 9:15 இந்தியா மற்றும் பங்களாதேஷ்க்கு இடையேயான 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை கேட்கலாம். 9:30 நாடகமலர். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம் எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு NG ராஜப்பா ஆயில் என். 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். 11:02 இந்தியா மற்றும் பங்களாதேஷ்க்கு இடையேயான 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் நிர்மலா ராஜசேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். முதலாவதாக சஹானா ராகவர்ணம் ஆதிதாளம்.

0: இதுவரை நிர்மலா ராஜசேகர் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டாவை புதுதில்லியில் சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாய் சேய் நலனிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியாவின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 160,000 மேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி செலுத்தும் இயக்கமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியாவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் அமைதி மற்றும் வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் சக்திக்கு எடுத்துக்காட்டாக இலங்கை பிரதமர் விளங்குவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இலங்கையில் உள்ள பெண்கள் இந்தியா வழங்கும் திட்டங்களின் கீழ் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக

0: நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நிதி, கல்வி மற்றும் திறன் பயிற்சி மூலம் மகளிர் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் தொடங்க முன்வரும் மகளிருக்கு பிணையில்லா கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கோரும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்று எரிசக்தி உற்பத்தி அதிகரித்து வருவதாக கூறி புள்ளி விவரங்களுடன் அவற்றை பட்டியலிட்டுள்ளார். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். குஜராத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் இரும்பு பரன் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். அகமதாபாத் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இவர்களில் 12 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அம்மாநில முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தில்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக துக்ளக் சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுதில்லியில் நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேகா அறிவித்துள்ளது. இதன்படி தவேகா தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுகின்றனர். இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திராவின் ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கும் திட்டங்கள் மூலம் திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்கள் பெரிய அளவில் பயனடையும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசும் மகளிர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லாமல் 1 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா குற்றஞ்சாட்டினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அல்பேஷ் யஷ்வந்த் கோக்ஜே இன்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மிசோரம்

மனிதவளத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐசாலில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த துறையில் பணியாளர் பற்றாக்குறையை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக சர்வதேச அணுசக்தி முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த முகமையின் 35 பேர் கொண்ட வாரிய கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 8 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவ்னி லெஹ்ரா வெண்கலப் பதக்கத்தையும்

0: எட்டு நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும் அவ்னி லெஹ்ரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மோனா அகர்வால் தகுதி பெற்றுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சனி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 10-15, 15-12, 15-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் மான்லின் லீயை வென்றார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விமல்ராஜ் அண்ணாதுரை, ஸ்ரேயா பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 24-22 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும், அந்தமான கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்வது மெல்லிசை. கோவை சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம்பெறுவது இயன்முறை மருத்துவம். நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள். தொடர்ந்து பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும். உரை வழங்குகிறார் மனநல ஆலோசகர் SMC ரோஹிணி அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். என்னைய தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஆகச்சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் இயன்முறை மருத்துவர், ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள். அவர்களை இப்போது சந்திப்போம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம்.
2: என்னுடைய பெயர் பத்மஸ்ரீ பாபு. நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக கடந்த 20 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய இளநிலை ஃபிசியோதெரபி பட்டத்தை திருநெல்வேலி கல்லூரியிலிருந்தும், என்னுடைய முதுநிலை படிப்பை கோயம்புத்தூரிலும் நான் முடித்து, கடந்த 20 வருடங்களாக வெளிநாட்டிலும் இங்கே இந்தியாவிலும் நாங்கள் நானும் என்னுடைய கணவருமாக பணிபுரிந்து வருகிறோம். அவரும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக உள்ளார்.
1: சரி, ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லும் பொழுது அது என்னென்ன வியாதிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்?
2: பொதுவாக ஆங்கில மருத்துவம் என்று வரும்போது அதில் வந்து மருந்து மாத்திரைகள், மற்ற சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இயன்முறை மருத்துவத்தில் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் மூலமாகவும், சில அந்த ஹீட் மொடாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹீட், அப்புறம் கோல்ட், எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், மசாஜ், இந்த மாதிரி பல தரப்பட்ட சிகிச்சை முறைகளை நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பியிலே கொடுத்து வருகிறோம். அதுபோக இப்போது வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி ஹெட் இன்ஜுரி ஆகிறவங்க, அவங்க வந்து பெட்டிடனாக படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்களுடைய உடல்நிலை செயல்பாடுகள் வந்து அவ்வளவாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளை கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம்.
1: சரி, இது வந்து இயன்முறை மருத்துவம் வந்து சிம்பிளி எக்ஸசைஸ் மாதிரியா, அல்லது இது ஒரு மருத்துவ சிகிச்சை முறையா, ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா?
2: இல்லை, அது மருத்துவ சிகிச்சை நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஃபுல்லுமே வந்து உடல் இயக்கத்தை தான் வந்து அதிகமாக நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அதாவது அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து அவங்களுக்கு இப்போது ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இப்போ ஏதாவது அடிபட்டிருக்கு, இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது, மெயினாக வந்து தசைகள்

0: நரம்புகள் அதுகள் அதில் வர பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஃபிசியோதெரப்பி மூலமாக நாங்கள் சரி செய்கிறோம். இது போக சின்ன சிறு குழந்தைகள், குறை மாத குழந்தைகள் பிறக்கும்போது சில டெலிவரியில் சில பிரச்சனைகள் ஆகும்போது அந்த பிள்ளைங்களுக்குரிய அந்த நார்மல் வளர்ச்சி படிகள் வந்து தாமதமாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி வந்து கொடுக்குறோம். அது போக முதியவர்களுக்கு வந்து இப்போ நடக்க முடியாது, பேலன்ஸ் வந்து லாஸ்ட் ஆகும். அது போக அவங்களுக்கு மசில் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் அது மாதிரிலாம் பண்ணுவோம். இது போக வந்து நம்மளோட இப்போது மகப்பேறுலையும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெலிவரிக்கு ஆகிறதுக்கு முன்னாடி, டெலிவரிக்கு அப்புறம், சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் அந்த மசில் எல்லாம் வீக் ஆகும்போது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் பண்ணுவோம். இது போக இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து மேல்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குரிய எக்ஸசைசஸும் நாங்கள் பண்ணுவோம்.
1: இப்போ எப்படின்னா ஒவ்வொரு மருத்துவ முறையும் ஒவ்வொரு நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபிசியோதெரப்பி வந்து எந்த நாட்டோட கண்டுபிடிப்பு? இதில் நம் நாட்டு மருத்துவ முறை தானா இல்லை வேறு எந்த நாட்டில் உள்ள மருத்துவ முறையா?
0: ஆக்சுவலி இது வந்து ஆரம்பித்தது வந்து வெளிநாட்டில் தான். பட் நம்ம ஊரில் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்னு பார்ப்போம்ல, அதிலே வந்து அவங்க வந்து அந்த தடவி சிகிச்சை பண்ணுறாங்கல்ல, அது அதோட ஒரு பரிணாமம்னு நம்ம சொல்லிக்கலாம்.
1: ஏன் முறை மருத்துவம்? சரி, இப்போது தலையிலிருந்தே தொடங்குவோமே. தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பிரெயினில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நரம்பு கட் ஆகிட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அலோபதி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் ஸ்ட்ரோக்கெல்லாம் வருது, பிரெயின் ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் வருது, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் எப்படி சிகிச்சை தர்றீங்க மேடம்?
0: ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரோக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரோக்கு சொல்கிறேன், ஸ்ட்ரோக்கில் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அலோபதி மெடிசனோ இல்லை மற்ற என்ன வகையான மெடிசனோ கொடுத்து அவங்க வந்து அவங்களோட உயிரை வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பழைய இயல்பு நிலை வாழ்க்கைக்கு அவங்க திரும்புறதுக்கு வந்து எங்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, அவங்க பெட்டிடனாக இருக்கிறவங்கள நாங்கள் நடக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட என்ன இப்போ என்ன மாதிரியான அவங்க வேலை செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஃபிசிக்கலி ஃபிட் ஆக்குறதுக்கு எங்களோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது.
1: என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பீங்க?
0: அது வந்து மெயினாக வந்து இப்போ ஸ்ட்ரோக்கில் அப்படின்னா வந்து அந்த பொசிஷனே வந்து அவங்க தப்பாக, நீங்கள் நிறைய சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க கை எப்படி வச்சுருப்பாங்க. ஆமாம், பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மாற்றி டீச் அதாவது ஆக்சுவலி டீச்சிங் தான். மசில் வந்து அதோட ஒரிஜினல் வேலையை வந்து ஒர்க் வந்து அது மறந்துடும். ஸோ வந்து நம்ம ரிப்பீட்டட் எக்ஸசைஸ் மூலமாக அதுக்கு வந்து நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நடக்க வைக்க, ஏன்னா இப்போ அவங்களோட வாஷ்ரூம் போகிறது மற்ற இதுகளுக்கு வந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வாக்கிங் அதை வந்து என்கரேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஏடியல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே பண்ணுற மாதிரி
1: ஸ்டெப் பை ஸ்டெப்.
0: ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஏர்லியராக வரலாம். அதோட முக்கியம் அவங்களுக்கு என்ன பார்ட்டில் பிரெயினில் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்தும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி
1: ட்ரீட்மெண்ட் கொடுக்க
0: செய்ய முடியாது, ஒரே மாதிரி ரிசல்ட்ஸும் இருக்காது, ஒரு இது வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு பேஷண்ட்.
1: சரி, இப்போ ஸ்பாண்டிலிட்டிஸ் சொல்கிறாங்க, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஹைலி எஜுகேட், சேரில் உட்கார்ந்த மேனிக்கே அப்படியே 24 hours எக்ஸ்ட்ரா ஓடி டைம் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த முதுகு தண்டு வடமும் பாதிக்குது, கழுத்தில் ஸ்பாண்டிலிட்டிஸும் வருது. அந்த ஸ்பாண்டிலிட்டிஸுக்கு போக்குறதுக்கு என்ன விதமான தெரப்பி நீங்கள் கொடுக்குறீங்க?
0: இது இப்போதைய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மேடம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய படிக்கிறோம், ரொம்ப கண்டினியூஸ் ஹவர்ஸ் 8 or 10 hours வந்து ஒரே பொசிஷனில் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட முதுகு தண்டு வந்து முழுசாகவே வந்து பாதிக்கப்படும். வந்து அசைவு வந்து ரொம்ப முக்கியம், வேலை மும்முரத்தில் வந்து அவங்களோட பாடியை வந்து மறந்துடுறாங்க. ஸோ என்ன இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லே, ஏர்லி 20s வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான சிகிச்சையை வந்து பண்ணலாம், முறையான சிகிச்சையும் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கண்டினியூஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து அவங்க எப்போவுமே நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஏர்லியராக அவங்க வரும்போது அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்கள வந்து பெயின் ஃப்ரீயாக ஆக்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த எக்ஸசைசஸ் வந்து அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம்.
1: சரி, அகச்சுரப்பியலில் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் பொதுவாக பெண்களுக்கு நிறையாவே இருக்குது, அவங்களுக்கு இந்த கழுத்து முன் கழுத்து பகுதியில் தான் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தைராய்டு வந்த வர்ற பெண்களுக்கு அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது தெரப்பி இருக்கா உங்களுடைய மருத்துவ முறையில்?
0: அதாவது ஓவராலாக வந்து நம்மளோட ஜென்ரல் வெல்பீயிங்க்கு வந்து எக்ஸசைசஸ் ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியம்.

0: தைராய்டில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம நம்மளோட நிறைய உடல் இயக்கங்களுக்கு வந்து அந்த தைராய்டு ஹார்மோனோட இது வந்து முக்கியம். ஸோ வந்து நம்ம எக்ஸசைசஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனிங்கை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம்.
1: ஓ
0: ஆமாம்
1: சரி. இப்போ தோள்பட்டையெல்லாம் சிலருக்கு தன்னால் இறங்கிடுது, அவங்களுடைய ஓவர்லோடு ஒர்க்கால் சிலருக்கு ரெண்டு தோள்பட்டையுமே பாதிக்கப்படுது, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சிகிச்சை கொடுக்குறீங்க?
0: இது வந்து இப்போது நீரிழிவு நோய் வந்து ரொம்ப அதிகப்படியாக நம்மளுடைய இந்தியாவில் வந்து
1: டயபெட்டிஸ்
0: வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதில் வந்து மெயினாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு கை மட்டும் அஃபெக்ட் ஆகும், சிலவங்களுக்கு ரெண்டு கையுமே கூட அஃபெக்ட் ஆகும். அப்போ என்னாகும் அப்படின்னா அது வந்து எப்படி ஐஸ் வந்து நல்லா ஃப்ரோசன் ஆகி போய் இருக்குமோ அது மாதிரி அவங்களோட ஷோல்டர் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ ஈவன் அவங்க நார்மலாக அவங்க ஒரு ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இப்போ லேடிஸ் வந்து முடியை தூக்கி கொண்டே போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெஸ் போடுறதுல அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இருக்கும். நம்ம அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக வந்து அவங்க இருப்பாங்க, ஒரு சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள அசஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அது வந்து நல்லா மசில்ஸை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த ஷோல்டரை வந்து ஃப்ரீ பண்ணிவிடும். அது போக மெழுகு இந்த பாரஃபின் வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேக்ஸ் தெரப்பி கொடுத்து அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட கைகளை வச்சு மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுவோம். ஃப்ரீ பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைசஸ் டீச் பண்ணும்போது அதை வந்து அவங்க கிராஜுவலாக அவங்களோட அந்த ஃப்ரோசன் ஷோல்டர்லேருந்து அவங்க வந்து படிப்படியாக வந்து விடுபட முடியும். ஆனால் இதில் அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கப்புறம் அவங்க அந்த எக்ஸசைசஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். அப்போ அவங்க நல்ல நார்மலாக திரும்பி அவங்களோட பழைய நிலைமைக்கு வந்து வரலாம்.
1: பெண் கழுத்து எலும்பு தேய்மானம் அதுக்கு என்ன பண்ணுவீங்க, என்ன சிகிச்சை கொடுப்பீங்க?
0: பின் கழுத்து தேய்மானம் அப்படின்னு வரும்போது அந்த எலும்பு தேய்மானத்தை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னென்னா அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து என்னாயிரும், கம்மி ஆயிரும் அந்த தேய்கிறதுனால. அது இடுப்பாக இருக்கட்டும் கழுத்து எலும்பாக இருக்கட்டும், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து ஒரு ட்ராக்ஷன் ஒரு மெஷின் இருக்கும், அது போட்டு அந்த வெர்டிப்ராஸை வந்து கொஞ்சம் அப்படியே அதுக்குரிய ஸ்பேஸை வந்து க்ரியேட் ஆகும். அது அப்படியே ரிப்பீட்டடாக கொஞ்சம் பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா சுற்றி உள்ள மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகும். அது தொடர்ந்து ஐஎஃப்டின்னு ஒரு தெரப்பி அது ஒன்று கொடுப்போம். அப்புறம் எக்ஸசைசஸ் டீச் பண்ணுவோம். இதுதான் எங்களோட ப்ரோக்ராம்.
1: இப்போது முதுகு எலும்பு சிலருக்கு வந்து கண்டினியூஸாக அந்த மூட தூக்குறவங்க, வேறு தொழிலில் ஈடுபடுறவங்க, குனிஞ்சு இருந்தே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் முதுகு எலும்பு தேய்மானம் வருது, பெல்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க டாக்டர்ஸோட அட்வைஸ் படி, அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி மூலம் என்ன சிகிச்சை செய்ய முடியும்?
0: அந்த லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகும். ஏன்னா ஹெவியாக வந்து அவங்க வெயிட் தூக்கும்போது என்னாகும், அவங்களோட அந்த வெர்டிப்ராஸில் வந்து அதிகமான அழுத்தம் வரும். அந்த அழுத்தத்தினால அந்த வெர்டிப்ராஸ்க்கு இடையில வந்து ஒரு டிஸ்க், ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அந்த ஒவ்வொரு வெர்டிப்ராஸ்க்கும் இடையில. அந்த அதிகப்படியான அழுத்தத்தினால அது என்ன ஆகும்னா அந்த டிஸ்க் வந்து சிலவங்களுக்கு வீங்கிரும், டிஸ்க் பல்ஜ் அப்படி சொல்லுவாங்க, சிலவங்களுக்கு அந்த டிஸ்க்குள்ள
1: உள்ளாப்ஸ் ஆயிரும்,
0: ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து என்ன ஆகும்னா அது வெளியில வந்துடும். அது வெளியில வந்து அது அந்த எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நர்வ் போற எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ட்ராக்ஷன் பண்ணுவோம், அப்புறம் ஐஎஃப்டி பண்ணுவோம், இது போக அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விடுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்ன அப்படின்னா இப்போ வந்து கழுத்தாக இருக்கட்டும் இடுப்பாக இருக்கட்டும் பெல்ட் போடணும்னு சொல்லுவோம், அது வந்து நல்லது தான், அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மட்டுமே நம்பி இருப்பாங்க, அந்த பெல்ட் போட்டால் நமக்கு சரியாயிரும், அப்படி இல்லை. பெல்ட் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் தான், அதை தாண்டி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக் பெயின் வருது அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கும்போது நீங்கள் ஒரு 2 weeks கண்டினியூஸாக காலர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸசைசஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஏன்னா அப்படியே காலர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து ஆக்டிவேட்
1: ஆகிரும்,
0: ஆமாம் அது வந்து வீக் ஆயிரும். பேக்குக்கும் அதே தான். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் அந்த பெல்ட் வச்சுருக்கிறீங்க, ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க, அப்போ வந்து நம்மளை அறியாமல் தூங்கி விழுவாங்க, அப்போ என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அந்த காலர் போட்டுக்கலாம். அதே மாதிரி பேக்குக்கும் அதே தான், நம்ம வந்து எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு அந்த பெல்ட்டை வந்து இப்போ நம்ம ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த ஜெர்க்கில் வந்து அவங்களுக்கு அது அந்த பெயினை வந்து அக்ரவேட் ஆகும்.
1: டூ வீலர்ஸ் போட்டுற போது
0: அந்த டைமில் வந்து அவங்க பெல்ட்டை போட்டுக்கிறது அவங்களுக்கு சேஃப்டி.
1: சரி மேடம்.

0: இப்போது பிறக்கும்போதே குழந்தைகள் வந்து நீங்கள் சொன்னீங்க குழந்தைகளுக்கான சிறப்பு ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அதில் வந்து குழந்தைகள் வந்து சில குழந்தைகள் பிறக்கும்போது கிளஃப்டாக பிறக்கிறாங்க, அல்லது அப்பர் பலேட்டு கிளஃப்டாக பிறக்கிறாங்க. இது வந்து அனாட்டமிக்கல் டிஃபெக்டாக இல்லை,
1: அது அந்த பேபி ஃபார்மேஷனில் சில ஏதாவது பிரச்சனைகள் ஆகும்போது அந்த கிளஃப்ட் பலேட் வந்து வரும்.
0: அதை நீங்கள் எப்படி சரி செய்யறதுக்குன்னு உங்கள் ஃபிசியோதெரப்பியில் அதில் ஏதாவது தெரப்பி இருக்கா?
1: கிளெஃப்ட் பேலட் வந்து எங்களுக்கு ரொம்ப வராது, பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த சரௌண்டிங் மசில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம். அது சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க கிளெஃப்ட் பேலட்.
0: ஆமாம், பீடியாட்ரிக் சர்ஜரி.
1: ஆமாம்.
0: சரி, இப்போது குழந்தைகளுக்கு வந்து சில நேரம் பிறக்கும் போதே முக அமைப்பெல்லாம் ரொம்ப விகாரமாக, அவங்களுக்கு ஃபேஷியல் ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மருத்துவ முறை இருக்குது, அவங்களுக்கெல்லாம் உங்கள் தெரப்பியில் ஏதாவது சொல்லி விளக்க முடியுமா, அல்லது அந்த நோய்க்கு நீங்கள் ஏதாவது சிகிச்சை தர முடியுமா?
1: ஆக்சுவலி ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது அது ஒரு தனியான ஒரு பார்ட், பட் நாங்கள் எங்களோட பார்ட் வந்து அதில் என்ன வரும் அப்படின்னா அவங்களோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கான அந்த மசில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்.
0: ஓ சரி மேடம். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி தருவீங்க?
1: அது என்ன அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்களோட அந்த அப்டமினல் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக அந்த அப்டமினல் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் சொல்லித்தருவோம். அப்புறம் இந்த கோர் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம், பேக் அண்ட் அப்டமன், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜிங் எக்ஸசைசஸ், கீகல்ஸ் எக்ஸசைசஸ், அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து கொடுப்போம். அது வந்து அவங்களோட டெலிவரியில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இப்போ நார்மல் இல்லை சிசேரியன் ஆனால் கூட அவங்களோட அந்த ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
0: சரி, இப்போ ஆஃப்டர் டெலிவரி அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், அப்டாமினல் மசில்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பீங்க ஆஃப்டர் டெலிவரி?
1: ஆஃப்டர் டெலிவரி அதுதான், அதாவது நம்ம டெலிவரிக்கு முன்னாடி உள்ள அதே பேட்டர்ன் தான், பட் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸாக, ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து லிமிட்டடாக தான் வந்து பண்ண முடியும், பட் ஆஃப்டர் டெலிவரி நல்ல அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த டம்மி வந்து அவங்களோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: சரி சரி, அதுக்கான சிறப்பு சிகிச்சைகள் இருக்கா, எக்ஸசைஸ் முறைகள் மட்டும்தானா?
1: எக்ஸசைசஸ் இருக்குது.
0: சரி, இப்போ வந்து சிலருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, இந்த கை கால் முறிவு ஏற்படுது, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன விதமான சிகிச்சை தர முடியும் மேடம்?
1: அதாவது இப்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மாவு கட்டு போட்டு அதை வந்து அசைக்காமல் வச்சுருப்பாங்க. அது கைக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட் உண்டு, காலுக்கும் அதே மாதிரி உண்டு. பட் அதுக்கப்புறம் நம்ம மாவு கட்டு எடுத்த உடனே திரும்ப வந்து நம்மளோட ஒரிஜினல் பழைய மூமெண்ட்ஸ் வந்து உடனே வராது. ஸோ அது வந்து எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பேரஃபின் வேக்ஸ் மெழுகு வச்சு ஒத்திரம் கொடுத்து அப்புறம் அதை வந்து மொபிலைஸ் பண்ணுவோம். மொபிலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்.
0: சரி, உடம்புலேயே மிகப்பெரிய எலும்பு எதுனா தொடை எலும்பு தான். நம்ம உடம்பை காக்கிற ஒரு ரெண்டு பில்லர்ஸுமே ரெண்டு கால்கள் தான், முழு உடம்பையும் சுமக்கிற பாரம் பில்லர்ஸ் தொடைகள் தான். அதில் ஏதாவது இன்ஜுரிஸ் வேறு ஏதாவது ஃப்ராக்சர் அப்படி ஆச்சுன்னா இப்படி இரும்பு பிளேட் போட்டு டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன விதமான எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க முடியும்?
1: இல்லை, பொதுவாக ஃப்ராக்சருக்கு அப்புறம் உள்ள ஃபிசியோதெரப்பின்னு பார்த்தோம்னாலே நம்ம ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க, அந்த லிகமெண்ட் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் மூமெண்ட் கெயின் பண்ணுறதுக்காக சிபிஎம்னு ஒரு மெஷின் இருக்கும். அது என்னென்னா நம்ம வந்து முட்டியை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிகிரிஸில் வந்து வச்சு அதே ஒரே ஸ்பீடில் வந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த சிபிஎம் மெஷின்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டு அவங்கள வந்து அந்த நீ பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருப்போம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆனால் தான் அவங்களோட அந்த பழையபடி நார்மலாக முட்டி மடக்கிறது வந்து நல்லா ஃப்ரீயாக வரும். அது போக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம். சில வெயிட்ஸ்லாம் ஆங்கிள் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வெயிட்ஸ் ஏன்னா நம்ம ஒரு சர்ஜரியோ இல்லை ஏதோ ஒரு இன்ஜுரியோ சர்ஜரியோ ஆச்சு அப்படின்னா அந்த மசிலோட பவர் வந்து கம்மியாயிரும். ஸோ அந்த மசில் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம்.
0: சிலருக்கு பிறவிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி கை இப்படி குணங்கிடும், காலும் சில நேரம் அப்படி
1: மடங்கி கிளப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க,
0: அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன விதமான தெரப்பி கொடுப்பீங்க?

0: அதாவது இது வந்து ரெண்டும் வேறு வேறு ஒரு இது தான். இப்போது எப்ஸ் பால்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அவங்களோட அந்த நரம்பு ஒரு பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ் வந்து இப்போ டெலிவரி போது என்ன பண்ணுவாங்க, இது மெயினாக வந்து வர்றதுக்கு ரீசன் வந்து டெலிவரி போது சில குழந்தைங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நார்மல் யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு டெலிவரி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சி ஃபோர்செப்ஸ் இல்லை ஈவன் மேனுவலாக தான் அவங்க புல் பண்ணுவாங்க. அந்த புல் பண்ணும்போது ஷோல்டரை வந்து ரொம்ப புல் பண்ணும்போது என்னாகும், அந்த கீழே உள்ள அந்த நர்வ்ஸ் வந்து ஒரு 3-4 நர்வ்ஸ் வந்து ஓவராக ஸ்ட்ரெச் ஆகிரும். ஓவராக ஸ்ட்ரெச் ஆகி அது வந்து அந்த பார்க்குறதுக்கு அந்த கை வந்து நார்மலாக இருக்கும், பட் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து இருக்காது. பட் அது வந்து பிறந்த உடனே வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்துருவாங்க, அது தெரியும் அந்த மூமெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறப்ப. நம்ம அந்த டே 2லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபிசியோ. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மதருக்கு தான் டீச் பண்ணுவோம் எக்ஸசைசஸ். ஏன்னா அந்த சின்னதாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல வந்து ரெக்கவரி வந்து வரும். அப்புறம் கண்டினியூஸாக நம்ம எக்ஸசைஸ் பண்ண பண்ண அந்த கை வந்து நல்ல நார்மலாக வரும். பட் வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும்,
1: ஸ்ட்ரெச் பண்ணும்போது நீட்டதுக்கு வரணும் அந்த கை.
0: இல்லை, கை வந்து இப்படி பார்க்க அவங்க வந்து நீட்டி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சில ஸ்ப்ளிண்டிங்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ கை இப்படி நேராக வந்து ஒட்டி இருக்கும், ஸோ அதை ஆப்போசிட்டாக வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ளிண்ட் போட்டு நைட்டெல்லாம் அதிக நேரம் வந்து அந்த ஸ்ப்ளிண்ட் போட்டு இருக்கும்போது அந்த பொசிஷனுக்கு வந்து அது ரீகெயின் ஆகும், திரும்ப வந்து வரும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சரியாகும். அதே இது கிளப் ஃபுட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம், அது வந்து போன் வந்து அவங்களுக்கு அதோட ஷேப் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுக்கும் அப்படி தான், முதல்ல வந்து அம்மாவுக்கு எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம், அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் செட் ஆகலை அப்படின்னா சீரியல் காஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வெல்ல வந்து அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க, ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி ரிப்பீட் பண்ணும்போது அதில் வந்து அந்த கால் வந்து நார்மலாக வந்துடும். அப்படி அதுலேயும் ஃபிட் ஆகலை செட் ஆகலை அப்படின்னா வந்து சர்ஜரி பண்ணுவாங்க, கிளப் ஃபுட் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தையோட கால் வந்து நல்ல நார்மலாக ஆயிரும்.
1: சரி, பெண்கள் வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வயிறு வந்து ரொம்ப டாமி நிறையா இருக்கும், அதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பிரஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறாங்க, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன மேடம்?
0: அதாவது எது எப்போவுமே வந்து நம்ம நேச்சுரலாக போகிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் தான். ஸோ அப்படி இல்லாமல் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ எக்ஸசைசஸ் பண்ணி நேச்சுரலாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அதுதான் வந்து நல்லது. அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போதைக்கு வந்து ஒபிசிட்டி தான் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஈவன் டீன்ஸில் இருக்கிற பிள்ளைங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ கிடையாது, வீட்டில் வந்து சோஃபாலே உட்காடுறாங்க, டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிட்றாங்க, கட்டிலே உட்காடுறாங்க, கீழே அந்த ஃப்ளோர் சிட்டிங்கிற அந்த கான்செப்டே வந்து இப்போ வந்து நிறையவே குறைஞ்சிட்டு வருது. அதனால் என்னாகும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலி அந்த முட்டியில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கால் சமணம் போட்டு நம்ம அந்த பத்மாசனா போஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உட்காரும்போது தான் அந்த ஹிப் அண்ட் தைஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் வந்து இதெல்லாம் வந்து அவங்க செய்யறதில்ல. இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட், சின்ன குழந்தைங்களே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து பழகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பட்டக்ஸ் மசில் வந்து அது வந்து அதுக்கு பேரே வந்து லேசி க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சரியாக ஆக்டிவேட் பண்ணாமல் அது வந்து சைஸும் வந்து ஒரு அப்நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக வந்து கரெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் மைல்டாக எக்ஸசைசஸ், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃப்ளோர் சிட்டிங், சிட்டப்ஸ் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது, வாக்கிங் பண்ணலாம், இப்படி வந்து ஸ்டெப்ஸ் நல்லா ஏறி இறங்குறது, இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் ஃபுட், அதுவும் இப்போ ரொம்ப காமன். நம்மளாம் இப்போ ரொம்ப ஃபேஷனபிளாக வந்து சின்ன பிள்ளைங்க பிறந்த உடனே வந்து ஷூஸ் போட்டு வாக் பண்ண விட்டுறோம். அப்படி ஆகும்போது அப்படி நடக்கும்போது என்னாகும்னா அவங்களுக்கு வந்து அந்த நார்மலாக அந்த ஃபுட்டில் உள்ள ஆர்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நான் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஆர்ச்சஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க, பட் வந்து அந்த பேர் ஃபுட் வெறும் காலில் அவங்க காலில் கீழே மண்ணில் வச்சு நடக்க நடக்க தான் வந்து அந்த ஆர்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பட் நம்ம எடுத்த உடனே நம்ம ஷூ சப்பல் போட்டு நடக்க வைக்கும்போது என்னாகுதுன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளாட் ஃபுட் வந்து ரொம்ப காமன். அது இப்போ அவங்க வளர வளர என்னாகும் அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து அது அப்படியே டீவியேட் ஆகும். இப்போ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாக்கிங் ஸ்டைலே வந்து மாறும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ஈவன் 18 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எக்ஸசைசஸ் பண்ணி சில ஆர்ச்சஸ்ன்னு எக்ஸ்டர்னலாக நம்ம ஷூஸ்க்குள்ளே வந்து அப்ளை வச்சுட்டு அதை போட்டு பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
1: சரி, இப்போது பொதுவாக நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும், எல்லா ஃபிசியோதெரப்பியை குறித்த அவேர்னஸ் நிறையவே வரணும். நீங்கள்

0: சொல்கிற மாதிரி டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபிசியோதெரப்பியோடைய சிகிச்சை முறைகள் மனிதனுக்கு தேவைன்னு சொல்கிறீங்க. என்ன விதமான ஃபுட்டு வந்து நீங்கள் ப்ரிஃபரபிளாக சொல்லுவீங்க ஜனங்களுக்கு?
1: ஆக்சுவலி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சிஸ் வந்து நிறைய இருக்குது மேம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
0: எக் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீனேட்டட் ஃபுட்டு,
1: எக் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. எக் அண்ட் சிக் பீஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் மீன் எடுத்துக்கலாம். டீனேஜில் உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உளுந்தெல்லாம் வந்து சாப்பிட்றதில்ல. முந்திலாம் அது கரெக்டாக கொடுப்பாங்க,
0: ஆமாம்.
1: இப்போ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பழைய ஃபுட்டுக்கு வந்து திரும்ப போகும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து மோஸ்ட்லி இந்த வின்டர் சீசனில், அதாவது ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகும். அது வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒன்லி அந்த ஃபேஸ்க்கு போகிற, அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ்க்கு போகிற நர்வ் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மசாஜ் பண்ணுவோம். மசாஜ் பண்ணி அந்த மசில்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். சில முக்கியமான மோட்டர் பாயிண்ட்ஸ் உண்டு ஃபேஸ்க்கு, ஒவ்வொரு மசில்ஸ்க்கும். ஸோ அதில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸ் கொடுத்து ஸ்ட்ராப்பிங் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சைட் டீவியேட் ஆகி போகிறதுனால அதை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ண பண்ண அதுவும் வந்து நார்மலாக ஆகும்.
0: சரி மேடம், பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து ஃபிசியோ அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ஆக்சுவலி நம்ம வந்து பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இதெல்லாம் வச்சு விளையாடுவோம். மண்ணில் விளையாடுறது, அதுக்கப்புறம் இது இந்த கலசிக்கல் விளையாடுறது, அப்புறம் பல்லாங்குழி, இந்த மாதிரிலாம் வந்து விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஃபைன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன கை விரல்களில் வச்சு செய்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், அது பண்ணும்போது ஃபைன் மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் நல்ல கோஆர்டினேஷன், இந்த இது அது என்ன ஒரு கட்டம் போட்டு
0: பாண்டி,
1: ஆ பாண்டி, அதெல்லாம் விளையாடும் போது பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் வந்து திரும்ப வந்து கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மாண்டசரி டீச்சிங்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து அந்த அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம டீச் பண்ணுறோம் அப்படி, அதுதான் வந்து நிறைய வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷனை வந்து நம்ம, அதுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்லாம் வந்து தேவையில்லை. நம்ம வீட்டில் நம்ம செய்கிறதே வச்சு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களுக்கு ஒரு அந்த மொபைல்ஸ், இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது இந்த கலர் செப்பரேஷன், இல்லை வந்து கவுண்டிங் பண்ணுறது, இந்த இது ஸ்டிக்கிங் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட பிரெயின் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சென்சரி ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி.
0: சரி, அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக நம்ம நேயர்களுக்கு கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதாவது ஃபிசியோதெரப்பி அப்படின்னா வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சும்மா மசாஜ் பண்ணுறது, இல்லை ஒரு கரண்ட் அப்படி வச்சு விடுவாங்க, அதுதான். அப்படி இல்லை, அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். இன்னொன்று, போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டே போகிறீங்களோ அவங்க வந்து குவாலிஃபைடான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது, நிறைய குவாக்ஸ் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் எங்கே போனாலும், யார்கிட்டனாலும் போங்க, பட் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் போங்க. அது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து எங்களோட ஃபீல்டுக்கே வந்து ஒரு பேடான ஒரு நேம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டை போன உடனே நமக்கு, நாங்கள் வந்து மெஜிஷியன்ஸ் இல்லை, நாங்கள் வி ஆர் ஹெல்பிங் டு ரெடியூஸ் த பெயின் அண்ட் பேக் டு யர் நார்மல் லைஃப். பட் என்ன பண்ணணும்னா, உங்களோட பார்ட் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நீங்கள் அதை தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த எக்ஸசைசஸோ இல்லை என்ன பிளான்ஸ் சொல்லியிருக்கிறோமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் நல்ல உங்களுக்கு வந்து பெயின் ஃப்ரீயாக இருக்கலாம், நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம்.
0: இது வரைக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் ஃபிசியோதெரப்பி அதனுடைய பயன்பாடுகள், என்னென்ன நோய்க்கு என்ன விதமான சிகிச்சை தரணுங்கிறத பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
1: ரொம்ப நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இயன்முறை மருத்துவம் நேர்முகம். இதில் பங்கேற்றவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள், உடன் உரையாடியவர் உமா மீனா. இனி பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் உரை கேட்கலாம். வழங்குகிறார் மனநல ஆலோசகர் எஸ் எம் சி

0: ரோஹிணி அவர்கள்.
1: சமூக ஊடகங்கள் உண்மையற்ற அழகு தரங்களை ஊக்குவிக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண் என்றவ இந்த ஏஜில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில சமூக ஊடகங்களை காட்டுற விளம்பரங்கள், இல்லை தான் எப்படி இருக்கேன்னு சில பேர் போடுற போஸ்ட், இதெல்லாம் பார்க்கும் போது எளிமையாக இருக்க சில பெண்கள் கூட தானும் இதை மாதிரி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தன் உடல்களை ரொம்ப வருத்திக்கிறாங்க. திரையில் இருந்து வெளிப்படும் நீல ஒளி, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது கூட படுக்கைக்கு செல்லாமல் மொபைலே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்கள் கெடுது, தூங்க போகிறது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு சரியான தூக்கம் இல்லாமல் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இதெல்லாம் சமூக ஊடகங்களில் பயன்படுத்துறதுனால நிறைய நடக்குது. அதே மாதிரி ஸ்க்ரோலிங் அளவுக்கு அதிகமாக ஸ்க்ரோலிங் செஞ்சு ஒவ்வொரு விஷயத்த ஒரு 30 seconds கூட ஒரு விஷயத்த முழுமையாக பார்க்காம, ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த முழுமையாக பார்க்காம அவங்க ஸ்க்ரோல் செஞ்சுட்டே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கவன சிதறல் அதிகமாகுது. அப்போ ஒரு ஒரு விஷயத்த ஒரு நிமிஷம் ஒரு 30 seconds கூட அவங்க முழுமையாக பார்க்கல அப்படின்னா போர் அடித்து அடுத்த விஷயத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க படிப்புலேயோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்துலேயோ ரொம்ப நேரம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்ததுன்னா அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் லைட்ஸு பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாறுதல்குள்ளதே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக இருந்து ஒரு இயற்கையை ரசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்க பெண்களுக்கு அதிகமாக இல்லாமல் போயிருச்சு. பிறனோட இணைஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அவங்க உண்மையாக இணைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இணைந்திருக்கிறது அங்கீகாரம் பெறுவது இவை ரெண்டும் ஒரு நார்மல் லைஃப்பில் அவங்க டே டு லைஃப்பில் கிடைக்காதப்ப அதெல்லாம் இந்த சமூக ஊடகத்தில் கிடைக்கும் போது அவங்களோட அவங்க ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்க அதுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்கள ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோக்கு யாரோ ஒரு லைக்கோ இல்லை ஷேரோ இல்லை ஏதோ ஒரு கமெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதிலே அவங்களுக்கு மன திருப்தி அடைஞ்சு இதுதான் தன்னோட உலகம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உண்டாக்குது. ஆனால் இது உண்மை இல்லை, இது வந்து ஒரு ஒரு நார்மல் வே ஆஃப் லிவிங் கிடையாது அப்படிங்கிறது பெண்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்குது. ஃபோட்டோஸ் பெண்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக இருக்கிறது, அதாவது இன்றைக்கி இப்போ எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காங்களோ அதை ஷேர் பண்ணுறது கிடையாது. எடிட்டிங் மூலமாக அவங்களோட உருவம் அப்புறம் அவங்க தலையில் இருக்க முடி இந்த மாதிரி சில சில விஷயங்களை மாற்றுறாங்க. மாற்றி மாற்றி அவங்க அனுப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் பிக்சரே இல்லாமல் அது மாறுபட்டதாக அனுப்பப்படுது. அதை பார்க்கும்போது அதுக்கு நிறைய லைக் ஷேர் கமெண்ட்டு ஏதோ ஒன்று விஷயம் கிடைக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ நம்ம இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அப்போ நம்ம இருக்கிற இந்த உடலை எப்படி மாற்றிக்கணும் அந்த மாதிரி யோசித்து ரொம்ப வருத்திக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலை வருத்துறது அப்படிங்கிறது உண்ணாமல் இருக்கிறது ஒரு ஒரு விதமான தாக்குதல் வந்து இந்த சமூக ஊடகங்களால் நடக்குது. இது ஒப்பிட்டு பார்க்கும், இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்கன்னா இந்த ஃபோட்டோ மாதிரி நான் இருக்கிறேன், ஒரு செலிபிரிட்டி போட்டோஸ் பார்த்து அதை பார்த்து அட்மையர் ஆகி இதே மாதிரி நான் வர்றதுக்கு என்ன பண்ணும் இந்த மாதிரி ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செலிபிரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல விதமான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி என்ன விதமான ஃபோட்டோஸ்க்கு வந்து லைட்டிங் இதெல்லாம் அவங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டெக்சரை நம்ம அடையிறது பாசிபிளா இல்லையா, இல்லை நம்ம எந்த மாதிரி ஏஜில் இருக்கோம் இப்போ 10 பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சைக்கலாஜிக்கலாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வயசு. அப்போ இந்த வயசில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் வர்றது பருக்கள் வர்றதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் அப்படிங்கிறத பெண்கள் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அப்போ கிளியர் ஸ்கின் அதுவும் இல்லாமல் இப்போ கொரியன் ஸ்கின் இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் வர்றது வந்து எதை பார்த்து காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சமூக ஊடகங்கள் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்கின் வர்றதுக்காக நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கும் வீட்டில் யோசிக்காமல் காசு கேட்கறதுக்கு பெண்கள் ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு முடி இருக்கணும் அப்படின்றது ஆசைகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி வரங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னா விரதம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக செய்கிறோம், உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டு உடலை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ணுறோம் விரதம் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த சமூக ஊடகத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் இல்லை காலையில் மட்டும் இல்லை நான் இன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக இல்லை இன்றைக்கி இந்த சாயந்தரத்துலேருந்து நான் வந்து மொபைலே எடுக்க மாட்டேன், நான் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க போகிறேன், அதாவது டிஜிட்டல் ஃபாஸ்டிங் நான் இன்றைக்கி மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்மளால் செய்ய முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக இருக்கோம்னு அர்த்தம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட நீங்கள் செய்ய முடிஞ்சால் யூஆர் வெல் அண்ட் குட், அப்படி நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இதை கவனிக்கணும். நம்ம வந்து ஒருவேளை அடிக்ஷனுக்குள்ளே போகிறோமா அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும்.

0: அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ இன்பாக்ஸ் சின்ட்ரோம். அதாவது இன்பாக்ஸில் என்ன மாதிரி கமெண்ட் நமக்கு வந்திருக்கு, இப்போ நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன கமெண்ட் எனக்கு வந்திருக்கு, என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடிக்கடி போய் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொன்னால், அது வந்து நாளடைவில் உங்களுக்கு பெரிய மனநலத்தில் பாதிப்பை உண்டாக்கும். அதனால் இப்படி நீங்கள் அடிக்கடி போய் செக் பண்ணுறீங்க, உங்கள் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு செக் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நான் செக் பண்ணக்கூடாது, நான் ஒரு போஸ்ட் போட்டுட்டேன் ஆனால் நான் செக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியுதுன்னா பிரச்சனையே இல்லை. இல்லை நீங்கள் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா தயவுசெய்து இதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு ஏதோ தேவை இருக்குது, நான் இந்த மாதிரி ஏதோ ராங்கான ரூட்டில் போயிட்டுருக்கேன், இல்லை இது என்னை அடிக்ட் ஆகிட்டுருக்கு, இல்லை நான் அடிக்ஷனுக்குள்ளே மாட்டுறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல கவனமாக இருங்க.
1: நேயர்கள், இதுவரை பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனநல ஆலோசகர் SMC ரோஹிணி அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது எண்ணுயிர் தொழில். அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
2: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மதுராந்தகம் தொகுதியில் திருமதி மரகதம் குமரவேலும் தாராபுரத்தில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவிகாவில் இணைந்ததால் இவ்விரு தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் மதுராந்தகத்தில் திரு பரந்தாமனும் தாராபுரத்தில் திருமதி எஸ் சுகன்யாவும் இத்தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அஇஅதிமுக சார்பில் இத்தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இதுவரை 3 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் 16ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளது. மனுக்கள் வரும் 17ஆம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவிகா அரசு முதிர்ச்சியற்ற தன்மையுடன் உள்ளதாக குறை கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தலைமை செயலகம் கட்ட அரசு முடிவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் அரசு உள்ளதாக கூறிய அவர், எந்த துறையிலும் வளர்ச்சிக்கான திட்டம் அரசிடம் இல்லை என்று தெரிவித்தார். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் என்றார். மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தாராபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,45,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். ஒரு வார காலம் அங்கு தங்கும் அவர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்க உள்ளார். முதலமைச்சர் தலைமையில் உயர்நிலை பிரதிநிதி குழுவும் முதலீட்டாளர்களை சந்தித்து லண்டனில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளது. தாவிகா அரசு பதவியேற்ற பின்னர் முதல்

முதன்முறையாக முதலமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா லண்டன் சென்றுள்ள நிலையில் தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனாவும் அங்கு செல்கிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாளை மறுநாள் புதுதில்லியில் தொடங்கவுள்ள நிலையில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த மாநாட்டை ஒட்டி ட்ரோன் விமானங்கள் மற்றும் சிறிய ரக விமானங்கள் வானில் பறக்க வரும் 14 தேதி வரை டெல்லி போலீஸ் தடை விதித்துள்ளது. புலனாய்வு முகமையின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு குற்றவியல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விதிகளை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக எத்தியோப்பியா புருண்டி நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர். ஜப்பான் பாதுகாப்பு பிரிவு போர் விமானம் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கு மைல்கல்லாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கான அர்ப்பணிப்பையும் இது புலப்படுத்துவதாக சமூக வலைதள

0: வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர். ஜப்பான் பாதுகாப்பு பிரிவு போர் விமானம் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கு மைல்கல்லாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கான அர்ப்பணிப்பையும் இது புலப்படுத்துவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 820 மருத்துவ பயனாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை இன்று வழங்கி பேசிய அமைச்சர், காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக எடுத்துரைத்தார். காசநோயாளிகள் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து மாத்திரைகளை உட்கொள்வது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், மாத்திரை மருந்துகளை தன்னிச்சையாக நிறுத்தினால் நோய் தீவிரமடையும் அபாயம் ஏற்படும் என்றும் உடலில் எதிர்ப்பு திறனை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். எனவே நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட முழு கால அளவில் மருந்துகளை உட்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார். சமூக வலைதளங்களை இளையோர் பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்வதன் அவசியம் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான நோட்டீஸை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. இந்திய சட்டம் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை மைனர் என்று கருதும் நிலையில் முகநூல், ஸ்னாப் சாட் போன்ற தளங்கள் 13 வயதுடையவர்களை கணக்கு தொடங்க அனுமதிப்பதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநல ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி தற்கொலை தடுப்பு மற்றும் மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவத்துறையினர், செவிலியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தற்கொலை எண்ணங்களை தவிர்ப்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்தும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர் உரையாடல் வினாடி வினா போட்டியில் திரளான மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளைஞர் நல அலுவலர் காவ்யா முத்துலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 15 முதல் 25 வயது வரை உள்ளவர்களுக்கு இணையதளம் வாயிலாக வினாடி வினா போட்டி நடைபெறுவதாக கூறினார்.
3: ஆகஸ்ட் 17 ஜனவரி 30 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து mybharat.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் அனைத்து மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட 2வது கட்டமான இந்த குவிஸ் காம்படிஷன் அண்ட் இது மாதிரியான அகாடமிக்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்ச்சுரல் ட்ராக் அப்படின்னு சொல்ற உங்களோட கலை திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னோவேட் ஃபார் பாரத் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு கட்டம் இருக்கு. ஸோ இதுலலாம் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாணவர்கள் ஃபைனலா வந்து என்னன்னா ஜனவரி மாதம் பிரைம் மினிஸ்டர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் இத்தகைய போட்டி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். விருதுநகரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல்லில் மாவட்ட காவல்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு சார்பில் மாணவ மாணவியர் பங்கேற்ற எய்ட்ஸ் தடுப்பு மனித சங்கிலியை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக HIV தொற்று சுய பரிசோதனைக்கான QR குறியீடும் வெளியிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் 90 இடங்களில் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 90 இடங்களில் சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு

0: முகாம் நடைபெற உள்ளது. இதில் நோய்வாய்ப்பட்ட பசுக்கள், எருமை, ஆடு மற்றும் கோழிகளுக்கு தேவையான பரிசோதனை செய்யப்பட்டு இலவச சிகிச்சை அளிக்கப்படும். அந்தந்த பகுதிகளில் முகாம் நடக்கும் நாள் மற்றும் இடங்கள் குறித்து கால்நடை உதவி மருத்துவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். கால்நடைகளை அழைத்து வந்து உரிய மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாபிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
2: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
1: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
2: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அன்பான வணக்கம் நேயர்களே, மதுர திண்டல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்கள் தென்றலாய் வரம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1987 மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த நாயகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் புலமைப்பு தன்வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வலம் வர இருக்கிறது 1982 வெளிவந்த ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா குரல்களில் புதுமைப்பு தன்வர்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாமா?
1: சங்கத்தில் பாடாத கவிதை அங்க

0: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கேயே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வலம் வர இருக்கிறது 1982 ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் கேட்டு ரசிச்சிடலாமா?

இசை கானங்கள் வளம் வந்து கொண்டிருப்பது மதுரத்தன்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருவது 1984 சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் பி சுஷிலா மற்றும் ராஜ் சீதாராமன் குரல்களில், எம் ஜி வல்லபன் குரல்கள் வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

2:36. திரு இசை கானங்கள் தென்றலாய் வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுர தண்டல் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது 1982 கங்கை அம்பரன் இயக்கத்தில் வெளிவந்த கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி மற்றும் கிருஷ்ணச்சந்திரன் குரல்கள். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: அப்பா, காதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில்

0: வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: நேரம் 2:44. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1984 ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பி ஜெயச்சந்திரன் குரல்களில் பாலி வரிகளில் பாடல் இதுவும்

மதுரத்தினல் நிகழ்ச்சியின் நிறைவு பெறும் பாடலாக வருகிறது. 1984 ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் பாடல் இதோ.

5 நிமிடம். வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக சுத்தமல்லி அணை அரியலூரில் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.9 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். அனைத்து மாவட்டங்களிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏதுமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. வரும் 13 மற்றும் 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையின் அளவீடு வேறுபாடு. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று அந்தமான் கடல் பகுதிகள், வடக்காந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சுத்தமல்லி அணை அரியலூரில் 3 சென்டிமீட்டரும்,

நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் நேயர்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கையை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 2 சென்டிமீட்டர் புதுச்சேரியிலும் மற்றும் புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும் தலா மழை பதிவாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் மூன்று மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம்.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. இந்த மாலை வேளையில் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. ஒளிபரப்பில் தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

0: குடி, பொருள், அமைச்சு, நட்பு, அரண் என்கிற ஆறு அங்கங்களையும் உரையாக உடையவன் அரசர்களில் சிங்கம் போன்றவன். குறள் 381, அதிகாரம் இறை மாட்சி.
1: படை குடி கூழமைச்சு நட்பரன்னாரும் உடையான் அரசருள் ஏறு.
0: படை குடி பொருள் அமைச்சு நட்பு அரண் என்கிற ஆறு அங்கங்களையும் உரையாக உடையவன் அரசர்களில் சிங்கம் போன்றவன். குறள் 381, அதிகாரம் இறை மாட்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேர்களே, ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். நேரம் மாலை 5:30. முதலாவதாக இசைக்கு வருகிறது இனிய பாடல் ஒன்று. சக்திவேல் திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா குரல் கொடுக்க இதோ பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். இசைக்க வருகிறது அடுத்த பாடல் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இது காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் அழகன் திரைப்படத்திற்காக.

பாடல் இசைத்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் மாலை 5:49 நிமிடம். நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில். இது மதுரத்தென்றல். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் செந்தூரப்புவே திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இது மதுரத்தென்றல் நிறைவு பாடலாக மதுரத்தென்றல் தரவிருக்கும் பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் குரலில் பாடல் இதோ காட்சலைகளில். பாடலோடு நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நள்ளிரவு வரை நமது நிகழ்ச்சிகள், நமது நிலையம் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள், இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் திரைப்படம் வானத்தை போல, மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தன்றல் திரைசை, 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தன்றல் திரைசை, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின்

வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களோட உரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தன்றில் திரைசை. இரவு 8:05 எமது தரைவழி ஒளிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அடிகளுக்கு இடையிலான இந்த விளையாட்டின் நேர்முக வர்ணனையை டெல்லி அஞ்சலாக ஆட்ட நேர இறுதி வரை எமது தரைவழி ஒளிபரப்பில் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து இரவு 8:30 நலமாய் வாழ்க, இனி வழக்கமாக வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுமே மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசிக்கலாம். நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். இந்த பகுதியில் PCOD பற்றிய தகவல்கள் கேட்கலாம். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தென்றல் திரைசை, 10:00 நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குரல் பாடகி MS ராஜேஸ்வரி அவர்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 எமது மொபைல் ஆப்பின் வழியாக ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு தொடங்கும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியையும் தொடர்ந்து எமது தரைவழி ஒளிபரப்பில் ஆட்ட நேர இறுதி வரை இன்று நடைபெறக்கூடிய கிரிக்கெட் போட்டிக்கான 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியோட இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை நீங்கள் கேட்டு மகிழலாம். இவை டெல்லி அஞ்சலாக ஒளிபரப்ப காத்திருக்கிறது. இதுவரை நமது நிலையம் இன்று நள்ளிரவு வரை ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள், அது ஒளிபரப்பாகும் நேரம் ஆகியவற்றை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று ஒளிபரப்பாகக்கூடிய திரைப்படம் வானத்தை போல. இந்த திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். 2000 வி ரவிச்சந்திரனோட தயாரிப்பில், விக்ரமனோட எழுத்து மற்றும் இயக்கத்தில், விஜயகாந்த், மீனா, பிரபுதேவா ஆகியோர் நடித்த திரைப்படம் வானத்தை போல. வானத்தை போல திரைப்படத்திலிருந்து முதலாவதாக வரக்கூடிய பாடல் ஹரிஹரன் அவர்களோட குரலில்.

ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா, அருண்மொழி ஆகியோரோட குரல்களில்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாடல்களை இடவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் கே எஸ் சித்ரா மனோவோட குரல்களில்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வானத்தை போல திரைப்படத்தில் வரும் நிறைவு பாடல் சுக்விந்தர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோரோட குரல்களில் இதோ பாடல்.

0: இதுவரை ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 2000வது ஆண்டு வி ரவிச்சந்திரனோட தயாரிப்பில் விக்ரமனின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் விஜயகாந்த், மீனா, பிரபுதேவா ஆகியோர் நடித்த திரைப்படம் வானத்தை போல, இதிலிருந்து தான் பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் மதுர தண்டல் நிகழ்ச்சி இன்று மாலை 6:40 கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மணிக்கான மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கவுள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப்போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன்

0: ஆகியோர் அடங்கிய அமர்வு காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் 75 பேரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின் பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாக அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக பயணிகளும் பொதுமக்களும் உணவு அருந்தும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அலுவலர் திரு செபி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரைவில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளது. பயன்பாட்டில் இல்லாத ஒரு ரயில் பெட்டியை அழகான உணவகமாக மாற்றி அமைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ரயில் பெட்டி உணவகம் என அழைக்கப்படும் இந்த புதிய வசதி திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் வர உள்ளது. பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் இங்கு வந்து உணவருந்தும் வகையில் இந்த வசதி அமையும் உள்ளது.
0: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து இரவு 11:50 புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம் திருச்சி மதுரை வழியாக மறுநாள் காலை 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை இரவு 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 மேல வாங்கியிருந்தோம். ரெகுலரா கட்டி முடிச்சதுனால மறுபடியும் 20,000 கொடுத்தாங்க. அதையும் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்குது. இது தந்த மோடிஜிக்கு என்னுடைய நன்றி.
4: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துல இருந்து பேசுறேன். முதல் வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சாலை ஒரு வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவிச்சாரு. அதனால நான் முதல் 10,000 லோன் வாங்கினேன். அந்த 10,000 லோன் வாங்கி மாவு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இது ரொம்ப உதவிகரமா இருக்கு என் குடும்பத்துக்கு. அடுத்து அது முடிச்சோன்னு 20,000 லோன் வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன். நான் முதல் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முதல் மாசத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமா நான் அதிக வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவிச்ச நரேந்திர மோடிஜி ஐயா நான் நன்றியை தெரிவித்திருக்கேன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் திரு மரிய வில்சன் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்களுக்கான உரையாடல் குறித்த வினாடி வினா

போட்டியில் மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மைபாரத் அமைப்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வளத்துறையின் மூலம் தூர்வாரும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மதுரையில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழுவின் மூலம் ஓவிய சிற்பக் கலைஞர்களுக்கு நிதியுதவி வழங்க ஓவிய சிற்பக் கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னுக்கும் தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. வேலூர் சத்துவாச்சேரியில் உள்ள அரசு பழுதூக்கும் பயிற்சி மையத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான பழுதூக்கும் போட்டிகள் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 400 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல் ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:40. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரைசை பாடல்களை கேட்டு மகிழலாம். முதலாவதாக வரக்கூடிய பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், சுஜாதா ஆகியோரோடு குரல்களில்.

0: நேயர்கள், இதுவரை மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி தொடர்ந்து மதுரத்தன்றல் நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசபுசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி, பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா?

0: சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்தி நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?

0: பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாண்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணுறா சாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வெத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் மாலை 6:55. இனி தொடர்வது சேவை செய்திகள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: சேவை செய்திகள் தொடர்வது. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துளை வேலைவாய்ப்பு முகாம் 11/9/2026, அதாவது நாளை வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் தனியார் துறை முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வித் தகுதிக்கு ஏற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய இருக்கிறார்கள். இந்த முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை படிப்பு, ஐடிஐ, டிப்ளமோ படித்த வேலை நாடுபவர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்படுகிறது. வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்கள் மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை http://www.tnprivatejobs@tn.govin என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பயன்படலாம். இந்த முகாமானது கலந்து கொள்ளக்கூடிய வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவர குறிப்பான பயோடேட்டா, கல்விச் சான்றிதழின் நகல், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றினை 11/9/2026 வியாழக்கிழமை, அதாவது நாளை காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மதுரை மாவட்ட மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், இந்த முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் துணை இயக்குநர் அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. இதுவரை இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமிற்கான அறிவிப்பினை நமக்காக வழங்கியவர் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு

இயக்கத்தின் துணை இயக்குனர் அவர்கள். தொடர்ந்து மேலும் ஓர் தனியார் வேலைவாய்ப்பு முகாமிற்கான அறிவிப்பு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வந்துள்ளது. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தின் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. படித்த வேலை தேடும் இளைஞர்களுக்காக வரும் 11/9/2026 அதாவது நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெறக்கூடிய இடம் அருப்புக்கோட்டை மெயின் ரோடு பாலவனத்தில் அமைந்துள்ள ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான தகுதி உடைய பணியாளர்களை தேர்வு செய்ய காத்திருக்கிறார்கள். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்த விரும்பும் வேலை நாடுநர்கள் 11/9/2026 அன்று வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்வதற்கு முன்பாக www.tnprivatejobs.tn.gov.in என்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையம் வாயிலாக தங்களது சுய விவரங்களை பதிவு செய்துவிட்டு சுய விவரச் சான்றிதழ் அனைத்து கல்விச் சான்றிதழ் ஆதார் அட்டை நகல்கள் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகிறார்கள். இந்த தகவலை தெரிவிக்கிறார்கள் தனியார் வேலைவாய்ப்பு முகாமிற்கான இந்த அறிவிப்பினை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். பயனுள்ள தகுதி வாய்ந்த நாடுநர்கள் வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேயர்கள், இதுவரை கேட்டு தெரிந்து கொண்டது சேவை செய்திகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: அனைவருக்கும் இனிய வணக்கம். நேரம் இரவு 7:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் கேட்கவிருக்கிறோம் நேர்களே. உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ.
1: உயிர்

0: தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி கேலோ இந்தியா சம்வாத் பிஎம் கே சாத் நிகழ்ச்சி திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் உரையாய் ஒளிபரப்பப்பட்டது. இதில் இளைஞர்களிடையே விளையாட்டின் பயன்கள் மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பிரதமர் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் விளையாட்டு சூழல், இளைஞர்களுக்கான விளையாட்டு வாய்ப்புகள், 2036 ஒலிம்பிக்கான திறமையானவர்களை அடையாளம் காணுதல், இளைஞர் தலைமைத்துவம், உடற்தகுதி, தன்னார்வ பணி மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 இலக்கை அடைவதில் விளையாட்டின் பங்கு மற்றும் போதை பழக்கத்திலிருந்து மீளுவதற்கு விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுப்பது குறித்து கருத்தரங்கும் கலந்துரையாடலும் நடைபெற்றது. இளைஞர் சம்வாத் நிகழ்ச்சியில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துதல், பயிற்சி ஆதரவு, அனைவரையும் உள்ளடக்கிய விளையாட்டு வாய்ப்புகள், விளையாட்டு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் தேச கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளும் பகிர்ந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணச்சனூர் அருகே குக்கிராமத்தில் இருந்து அரசு பள்ளியில் பயின்று கேலோ இந்தியாவில் கபடி போட்டியில் வெற்றி பெற்றது பெருமையாக உள்ளது என்றும், பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக பேசியது தனக்கு உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும் இதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் கடந்த செப்டம்பர் 1 பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் திருச்சி முக்கம்பு மேலணை வந்தடைந்தது. அங்கு வினாடிக்கு 7000 கனஅடி நீர் எவ்வித தடையுமின்றி காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. காவிரி தாயை வரவேற்கும் விதமாக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வரவேற்றனர். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் 2026 மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயாள் விளையாட்டு வீரர்களை வெற்றி பெற வாழ்த்தி போட்டியினை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 100 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் அமைப்பின் சார்பில் வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக ஆன்லைன் வினாடி வினா போட்டி நடைபெறுகிறது. இது குறித்து மை பாரத் யுவகேந்திரன் மாவட்ட இளைஞர் அலுவலர் கீர்த்தனா செய்தியாளர் சந்தித்து பேசும் பொழுது, வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் 2027 கலந்துரையாடல் வரும் ஜனவரி 12 டெல்லியில் நடைபெற உள்ளது. அதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார். முன்னதாக அந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஆன்லைன் வினாடி வினா போட்டி நடத்த உள்ளோம். அதில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும், வினாடி வினாவிற்கு பின்பு கட்டுரை போட்டி நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் 17 முதல் 30 வரை மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து இப்போட்டியில் பங்கேற்கலாம். வினாடி

0: ஸ்டாமினா போட்டியில் சிறப்பிடம் பெறும் இளைஞர்கள் அடுத்த கட்டங்களில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும் பெறுவார்கள் என்றும், மேலும் இத்திட்டத்தின் மூலம் கட்டுரை எழுதுதல், ஓவியம் வரைதல், நாட்டுப்புற நடனம் மற்றும் நாட்டுப்புற பாடல், பேச்சு போட்டி மற்றும் கவிதை எழுதுதல், இளைஞர்கள் தங்களின் பொது அறிவு, தலைமைத்துவ பண்பு, மொழித்திறன், படைப்பாற்றல் மற்றும் மேடை பேச்சு திறன்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், மன்ற பிரதிநிதிகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் இந்த தேசிய அளவிலான வாய்ப்பை பயன்படுத்தி மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கு பெறுமாறு மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா கேட்டுக்கொண்டார். மத்திய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் உயர்கல்வி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-2027 ஆண்டு தேசிய கல்வி உதவித்தொகை இணையத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனம் பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த தகுதியான மாணவ மாணவியர்கள் கல்வியாண்டு கல்வி உதவித்தொகை புதுப்பித்தல் திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9-10ஆம் வகுப்பு பயில்வோர்களுக்கு 75,000 11-12ஆம் வகுப்பு பயில்வோருக்கு 125,000 வரை உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்படும். மேலும் தகுதியான மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயால் தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ. கதிரவன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் முதன்முறையாக நிலவின் தென் துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தற்போது சாதாரண மக்களும் விமானங்களை பயன்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2035 நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் 3,000 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள பாரத் புதுப்பிக்கத்தக்க உச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் உள்ள 7,100 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 5.2 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலயா பகுதியில் உள்ள மாநிலங்களில்

0: சுற்றுச்சூழலை பாதிக்காத மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் 1000 தேர்தல் விழிப்புணர்வு குழும இளைஞர்களுடன் திரு கியானேஷ்குமார் கலந்துரையாடவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் இன்று சர்வதேச சமூக சேவகர் பிரின்ஸ் ரஹீம் ஆகா கானுடன் ஆலோசனை நடத்தினர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளும் சமூக சேவை குறித்து அவருடன் விவாதித்ததாக கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் சுகாதாரம், வேளாண், ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சமூக சேவை செய்வது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்துவது குறித்த மனு மீது விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில சமூக ஊடகங்களில் 13 வயதிலிருந்தே இணைய அனுமதி அளிக்கப்படுவது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மயூர்பஞ்ச், பாலேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கட்டாக், கேந்திரபாடா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் தொடர் கனமழை காரணமாக பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 700க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பீகார் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோசி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்டாராவில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் போட்டி நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பு குறித்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் 2027 ஜனவரி 12 நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய மை பாரத் இணையதளம் மூலமாக இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு 4 கட்ட நிகழ்வாகும். அதில் முதல் கட்டம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி ஆன்லைன்ல நடக்குது. சென்ற மாதம் 17 ஆரம்பித்து இந்த மாதம் 30 வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்கவுங்க மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ இருந்தே அட்டன் பண்ணலாம். இந்த ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை போட்டியது அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது.
0: சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வரவுள்ளார். புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி 13 வரை நடைபெறவுள்ள 18th பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வரவுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா பிரச்சினை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சீன அதிபரின் இந்திய பயணத்திற்கு

0: படியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் பீஜிங்கில் ஆலோசனை மேற்கொண்டார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவிங்டோவ் துறைமுகத்திற்கு அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் எச் எஸ் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊசி யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மண் வளம் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் சுற்றுப்புற சூழலியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் பி. கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: களிமண் ஆர் வண்டல் மண் கிடைத்தால் 100 ஒரு ஹெக்டேருக்கு இட்டு நன்றாக உழும்போது அதனுடைய நயமானது சற்று மேம்படுகிறது. தொழு உரம் கம்போஸ்ட் தென்னைநார் கழிவு 12.5 ஒரு ஹெக்டேருக்கு இட்டு நாம் உழுது போடும்போது கண்டிப்பாக இந்த மண்ணை நாம் நிவர்த்தி செய்ய முடியும். பாலித்தீன் அல்லது மூடாக்குகள் அமைத்து நீர் உட்புகுத்திறனை நாம் குறைக்கலாம். சணப்பை, தக்கைப்பூண்டு, கொழுஞ்சி போன்ற பசுந்தால் உரங்களை இடும்போது மண்ணினுடைய கட்டமைப்பு வேறுபடுகிறது. மண் சிறிதளவு நீர் தேக்கி வைக்கக்கூடிய திறன், காற்று உட்புகும் திறனை அது அதிகரிக்கிறது. கடினமான அடிப்பரப்பு மண். இப்படிப்பட்ட மண்ணில் களிமண் 2 அடுக்கில் அடிப்பரப்பில் கெட்டியாக கனமாக படிந்து விடுகிறது. இப்படிப்பட்ட மண் தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களில் காணப்படுகிறது. சிசல் பிளவ் என்று சொல்லக்கூடிய உளி கலப்பை கொண்டு 1.5 மீட்டர் ஆழத்தில் குறுக்கும் நெடுக்குமாக 3 ஒரு முறை உழுது போடும்போது அடிமண் கெட்டியாக இறுக்கமான மண் தளர்வடைந்து நார்மலாக சாதாரண ஒரு மண் போல் பொலபொலவென்று அது தன்னுடைய இயல்பை பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய கட்டமைப்பை நாம் மேற்கொள்வதற்கு தொழு உரம், மக்கிய உரம், தென்னை நார் கழிவு போன்ற இயற்கை உரங்களை 12.5 ஒரு ஹெக்டேருக்கு இடும்போது இந்த மண்ணினுடைய இயல்புகளை நாம் மாற்ற முடியும். மேற்பரப்பு கடினமான மண். இதற்கு இங்கிலீஷில் கிரஸ்டட் சாயில் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி, தஞ்சை போன்ற மாவட்டங்களில் இந்த மண் அதிகமாக காணப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4,51 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இந்த மண்ணானது காணப்படுகிறது. இதனுடைய இயல்புகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது எப்படி வந்து உருவாகிறது என்றால் மழை பொழிவின் போது மழைத்துளிகள் அந்த மண்ணில் படும்போது களி மற்றும் வண்டல் மண்களை முதலாவதாக எடுத்துக்கொண்டு அது தெரித்து எல்லா கண்ணறைகளையும் மூடும்போது மேற்பரப்பு மண் கடினமாகிறது. அது மட்டுமல்லாமல் இரும்பு ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அயன் அண்ட் அலுமினம் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அந்த விதமான வேதிப்பொருட்கள் அதிகமாக அந்த மண்ணில் இருக்கும்போதும் இந்த மாதிரி மேற்பரப்பு கடினமான மண் ஏற்படுகிறது. இதனுடைய விளைவுகள் என்னவென்றால், மண் மேற்பரப்பு கடினமானதனால் முளைப்பு திறன் கெடுகிறது.

0: நீர் உட்புகு திறன் குறைவாக காணப்படுகிறது. நாம் இடுகின்ற ஒவ்வொரு உரங்களும் உள்ளே செல்லாமல் மேற்பரப்பிலே இருக்கின்றன. இதனால் நம்மளுடைய விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது. இதற்கு கொத்து கலப்பை அல்லது சிறு கலப்பை என்று சொல்லக்கூடிய கலப்பைகளை கொண்டு நாம் கிளறிவிட வேண்டும், மேல் மண்ணை கிளறிவிட வேண்டும். அவ்வாறு செய்யும் போது மண்ணினுடைய இறுக்கமானது, கடினத்தன்மையானது இழந்து எப்பொழுதும் போல அது நார்மலான ஒரு மண்ணாக அது தன்னுடைய பொலபலப்பை பெறுகிறது. இதற்கு மட்டுமல்லாமல் ஜிப்சம் 2 டன்கள் 1 ஹெக்டேருக்கு இட வேண்டும். ஜிப்சத்தில் இருக்கின்ற கால்சியம் என்ற ஒரு வேதிப்பொருளானது மண்ணோடு இணைந்து நல்ல சிறு சிறு கட்டிகளாகி அதனுடைய கடினமான தன்மையை அதை இழக்கச் செய்கிறது. தொழு உரம் 12.5 டன் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் இடும்போது அந்த தொழு உரத்தில் இருக்கின்ற கார்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளும், அது மக்கும்போது வருகின்ற ஹியூமஸ் என்று சொல்லக்கூடிய பொருளும் அந்த மண்ணோடு இணைந்து தன்னுடைய கட்டித்தன்மைகளை பெற்று மறுபடியும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. இவ்வாறு நாம் மேற்பரப்பு கடினமான மண்ணை நாம் பயன்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட மண்ணை நாம் போல்டு சீட் என்று சொல்லக்கூடிய நிலக்கடலை பயிர் வகை பயிர்களை இடும்போது நம்மளுக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்கிறது.
1: இதுவரை மண் வளம் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் சுற்றுப்புற சூழலியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் பி. கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: கைலக்கா, கைலக்கா
5: வா முத்தழகு. என்ன, எங்கயோ வெளியில கிளம்பி இருக்கிற மாதிரில இருக்கு?
4: ஆமாங்கா, என் மக மாலதி வந்ததும் இந்த சாவி அவகிட்ட கொடுத்துருங்க.
5: எங்க போறான்னு சொல்றாளா பாரு. சரியான அமுக்குனி, நாமலா கேட்டா தப்பாயிடுமே.
4: அச்சோ, நான் ஒருத்தி பையன் எடுக்க மறந்துட்டேன். அக்கா ஒரு நிமிஷம் அந்த சாவியை கொடுங்க. அக்கா உங்களைத்தான் என்ன அப்படியே மரம் மாதிரி நிற்கிறீங்க?
5: என்ன பிள்ளை கேட்ட?
4: சரியா போச்சு, சாவியை கொடுங்கக்கா, பையன் மறந்துட்டேன்.
5: ஓ அப்படியா, இந்த பிள்ளை.
4: நீங்க யோசிச்சுட்டு நிக்கிறத பார்த்தா நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு.
5: சேச்சே, அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன்? பேசாம நாமளே கேட்டுட்டா என்ன?
4: அக்கா மறுபடியும் என்ன யோசனை? நானே சொல்றேன், நான் நாத்துகளை வாங்க போறேன்.
5: என்னது, நாத்து வாங்க போறியா? இன்னமும் காத்து வாங்க போற மாதிரில சொல்ற.
4: ஆமாங்கா, பக்கத்து தெருவில் ஒருத்தர் நாத்து உற்பத்தி பண்ணி தராரு. அவர்கிட்ட போய் எனக்கு தேவையான காய்கறி நாத்துகளை வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன்.
5: ஏன் முத்தழகு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நானும் கூட வந்து எனக்கு தேவையானதையும் சேர்த்து வாங்கிக்குவேல்ல.
4: மறந்துட்டேங்க்கா. சரி சரி, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. சரி வாங்க கிளம்புவோம்.
5: சரி சரி முத்தழகு, இந்த சாவியை பொடி, மறக்காம போய் பைய எடுத்துட்டு வா, நானும் அதுக்குள்ள ரெடியாயி நிக்கிறேன்.

0: அக்கா, இந்த நர்சரி தான்க்கா, இங்க தான் நாம நாத்துக்களை வாங்க போறோம்.
1: ஆமா முத்தழகு, இவர் யாரு?
0: இவர் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன். நாத்து உற்பத்தி தொழில் பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்னுடைய சொந்த நிலம் எல்லாம் வந்து பரந்தூர் பக்கத்துலேயும் இருக்குது, இன்னொன்று வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பேரணமல்லூர்ன்ற ஏரியாவில் இருக்குது. அதில் மாந்தோப்பும் நர்சரியும் வச்சுருக்குறோம். பரந்தூரில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ட்ரே பாட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, அதனால் லேண்ட் நர்சரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு நாற்றுங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
2: திருவண்ணாமலையிலையும் நாற்று உற்பத்தி பண்ணி தரீங்களா?
3: நாற்று உற்பத்தித்துவாங்க, ஆனால் தட்டு இல்லை, அது ட்ரே ப்ரோ ட்ரேன் சொல்லுவாங்களா, அந்த தட்டு நாற்று யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது பல விவசாயிகளுக்கு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பல இடத்துக்கு, அதனால் அவங்க ஈஸியாக ட்ரேயில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அது காஸ்ட் அதிகன்றதுனால அந்த லேண்டில் இருக்கிற நாற்றை பிடிங்கி எடுத்துன்னு போயிட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து லேண்ட் நர்சரி இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த சீசனுக்கு மட்டும்தான் அது போடுவோம், வேறு எதுவுமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து சீசனபிள் டைம்ஸ், அங்கே வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் லைன்றதுனால எப்பவுமே இருக்கும் ஃபுல்லாக நாற்று. அது வந்து ஒரு 50 சென்டில் பண்ணியிருக்கோம்.
2: இங்கே பண்ணியிருக்கிறதுங்க,
3: இங்கே பண்ணியிருக்கிறது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அவ்வளோவே போதும்,
2: போகிறோம்.
3: ஆமாம், தூவி விடுற மாதிரி டைப் தானே அது, அதனால் இடம் பற்றாக்குறை இருக்காது. கிட்டத்தட்ட அதுலேயே வந்து 5000 சீட்ஸ் போடலாம். ஸோ 5000 நாற்றுன்றது வந்து ரொம்ப அதிகம்தான். ஏன்னா ஒரு சில ஏக்கருக்குன்னு அப்படி போடும்போது 1000 நாற்று தான் தேவைப்படும். ஒரு சிலர் அங்கே யாரும் ஏக்கர் கணக்கில் வச்சுக்கல, எல்லாமே வந்து 25 சென்ட்டு 10 சென்ட்டு பிரித்து பிரித்து தான் போடுவாங்க அவங்க அதில். அதனால் அவங்களுக்கு வந்து 200 செடி 300 செடி இல்லை 500 செடி இப்படி தான் வந்து கேட்பாங்க அதெல்லாம்.
2: இப்போ இந்த மாதிரி நாற்றுகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறீங்களே,
3: ஆமாம்,
2: அவங்க தேவையின் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்களா, அல்லது நீங்கள் பாட்டி இஷ்டம் போகிறா உங்களுக்கு தேவையானது இருக்கும் விற்றுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பாட்டி?
3: இல்லை, மோஸ்ட்லி சீசன் டைமில் யாருடைய ஆர்டர்ஸும் தேவைப்படாது, அவங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டதுனால நம்மளுக்கே அது தெரியும். அது அவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ஃபோன் கால் பண்ணி சொல்லிடுவாங்க எனக்கு 2000 நாற்று வேணும், 4000 நாற்று வேணும்னு சொல்லிவிட்டு. எங்ககிட்ட வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து தென்னை நாரில் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், இது வரைக்கும் ப்ரோ ட்ரேயில் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரே வந்து ஒரு வாரம் கழிச்சே தான் நடுவாங்க ஒரு சிலர். இப்போ இந்த ஃபீல்டில் லேண்டில் காஞ்சிபுரத்தில் ஃபீல்டில் பண்ணுற நாற்று வந்து இன்றைக்கி எடுத்துன்னு போனால் இன்றைக்கே நட்டுடுவாங்க, ஏன்னா அது தாங்காது, அந்த வேர் தாங்காது. ஸோ அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம், ஃபுல்லாக எப்படி நாற்று நடணும், எப்போ எவ்வளோ நேரத்தில் நடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிவிடும். ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டும் என்ன இருக்கோ அதை வந்து சொல்லிக் கொடுத்துருவோம், கிளியராக சொல்லிக் கொடுத்துருவோம்.
2: முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க, அப்புறம் தைப்பட்டம், இது ரெண்டுமே காய்கறி சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள்னு சொல்லுவாங்க.
3: ஆமாம்,
2: அந்த மாதிரி உகந்த பட்டங்கள் பார்த்து தான் நீங்கள் நர்சரியில் இந்த மாதிரி நாற்றுகள்லாம் தயார் பண்ணுவீங்களா?
3: இல்லை, ஒரு சில இது இப்போ தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய்க்கெல்லாம் பட்டம்ன்றதுலாம் ஒன்றும் தேவையில்லை. இது பட்டம்ன்ற தேவைப்படுறதுலாம் வந்து இந்த புடலங்காய், பீர்க்கங்காய், இப்போ குளிர்ச்சியான சீசனில் தான் அதெல்லாம் வரும், முள்ளங்கி, அவரைக்காய், அதெல்லாம் பட்டம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு சில காய்கறிகளுக்கெல்லாம் தேவையே கிடையாது, அந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் அதெல்லாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம், காலிஃப்ளவர், கேபேஜுக்கெல்லாம் பட்டம் கரெக்டாக இருக்கும், அந்த குளிர்ச்சி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக வந்து வரும் நூக்கல் இதெல்லாம் சீசன். அதே மாதிரி தமிழ்நாடு சீசன் வேறு, கர்நாடகா சீசன் வேறு, அதனால் இந்த பட்டத்துக்கு தான் நம்ம காய்கறி வரணும் அப்படின்றது இல்லை. இப்போ நூக்கல்லாம் எடுத்திங்கன்னா கர்நாடகா சீசன் சில்லுன்னு இருக்கும், அங்கேருந்து இங்கே வருது, அந்த டைமில் அவங்களுக்கு விளையாது, ரொம்ப பனி இருக்கிறதுனால இங்கேருந்து அங்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உற்பத்தி பண்ணுறதுல வந்து முக்கியமாக இது வந்து தென்னை நார் கழிவு தான். அந்த தென்னை நார் கழிவை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுற விதம்தான் வந்து 3 மாதம் முன்னாடி எடுத்துக்கோ எந்த நாற்று ப்ரிப்பேர் பண்ணி.
2: சீக்கிரம் அது மக்காது இல்லை?
3: ஆ, சீக்கிரம் மக்காது, மக்கிறதுக்கு அந்த டைம் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும். சூடான எந்த ஒரு உடனே வந்த தென்னை நார் கழிவில் போட்டோம்னா எதுவுமே முளைக்காது சரியாக, அதனால் அதை வந்து ஹீப் மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். 3 மந்த்ஸ் பிஃபோரே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரட்டஸ் காஜுன்னு சொல்லிட்டு ஒரு
2: காலம்,
3: ஒரு காளான் இருக்கும், அந்த காளான் போட்டு மக்க வைக்கிறதுக்கு இது பண்ணுவோம், டைம் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கும், 4 மாதம் ஆகணும், பெரட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் நிறைய இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க எனக்கு ஆர்கானிக்காக வேணும், அந்த இது நீங்கள் வந்து டிஏபி போடாதீங்கன்னுவாங்க. நாங்கள் வந்து மக்னையரு, டிஏபி இதெல்லாம் போட்டுட்டு அந்த இது ஹீப்பை வந்து ஒரு 3 மாதத்தில் இது பண்ணிவிடுவோம். ஃப்ளோரட்டஸ் காஜு போடும்போது எங்களுக்கு 4 மாதம் ஆகும், அதில் வந்து அசோஸ்பேரலும் பாஸ்போபாக்டீரியா அப்பப்போ தெளித்து பெரட்டி உருட்டுட்டு அதை டம்ப் பண்ணி அப்படியே வச்சுடுவோம். அதுவும் நல்லா க்ரோத் இருக்கும், அதில் வேற

0: கோழிகள் நோய் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன்னா ஆர்கானிக்காக எனக்கு பண்ணணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்டியே அந்த இதை ப்ராசஸ் பண்ணி அந்த டைம் எடுக்கிறதுனால எங்களுக்கும் அந்த நாற்றுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக தான் விற்போம். நார்மலாக ஒரு பைசா வந்து 80 காசு வைக்கிறத வந்து 1 ரூபான்னு
1: ஒரு நாற்று
0: ஒரு நாற்றை. ஸோ அதனால் காம்பன்சேட் ஆகிடும். இது வந்து சீக்கிரமாக, ஏன்னா நான் ஒரு சில விவசாயிங்க ஃபுல்லி வந்து கெமிக்கல் மெத்தடில் தான் பண்ணணும்னு, அவங்க ஸ்ப்ரேயிங் அதெல்லாம் அப்போ இருக்கிறச்சு நாங்கள் வந்து அந்த நாற்று தனியாக வச்சுருப்போம், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நாற்று அதை யூஸ் பண்ண. நீங்கள் கெமிக்கல் தானே யூஸ் பண்ண போகிறீங்க மருந்து தெளிக்கிறதுலாம். ஒரு சிலர் பியூர் ஆர்கானிக்ன்றும்போது நாங்கள் ஆர்கானிக் நாற்றாவே கொடுக்கோம், அதுக்கு உண்டான சொல்யூஷனும் நாங்கள் சொல்லிவிடுவோம். இது மாதிரி ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுன்றது எல்லாமே வந்து ரெகுலராக சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு கிளியராக.
1: இப்போ உங்களுடைய பரந்தூர் நர்சரியில் என்ன நாற்றுகள்லாம் இருக்குது?
0: இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு.
1: தீர்ந்து போச்சு? என்ன இருந்துச்சு, என்ன தீர்ந்து போச்சு?
0: கத்திரிக்காய் இருந்துச்சு, மிளகாய் இருந்துச்சு, தக்காளி போடலை இந்த சைடு அந்த சைடு தக்காளி யாருமே வேலை வந்து இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சடனாக இன்னைய டேட்டில் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அன்னி டேட்டில் இல்லை, அன்னி டேட்டில் மிளகாவும் கத்திரிக்காயும் நல்ல ரேட் இருந்தது. அதை ஒண்டி போட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட்டு கிட்டே போட்டிருப்போம் ஒன்று ஒன்றும். அது எல்லா நாத்தையுமே சுற்றி போயிடுச்சு. அது அது ஆடி மாதம் பட்டத்துலேயே போயிடுச்சு.
1: இந்த ஆடி பட்டத்தில் போயிடுச்சு
0: போயிடுச்சு.
1: இப்போ வந்து இப்போ நர்சரியில் அந்த நாற்றுகள் உற்பத்தி பண்ணால் நம்ம விற்பனை பண்ணிடலாம்.
0: பண்ணலாம், ஆனால் இப்போ வந்து செட் ஆகாது. புரட்டாசியில் பட்டம் தான், புரட்டாசி பட்டம் தனியாக இருக்குது, ஆனால் அது வந்து கொடி வகைகள்லாம் நல்லாயிருக்கும்.
1: நீங்கள் சொன்ன குளிர் காய்கறிகள்
0: இப்போ வந்து ஆடி பட்டத்தில் போட்டோம்னா இப்போ வந்து வந்து ஒரு புரட்டாசி மாதத்தில் ஒரு அனல் வெப்பம் இருக்கும், பொண்ணுருக்கும்னு சொல்லுவாங்க அது. அந்த ஒரு பழமொழி இருந்தாலும் வெயில் நல்லா சூடாக காய், அதனால் அப்போ அந்த குட்டி நாற்றம் வந்து எங்களால் டெவலப் பண்ண முடியாது. ஆடி பட்டத்தில் போட்டால் ஆணியில் வந்துட்டு புரட்டாசி கொண்டவருக்கு பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் தேவைப்படும் செடிங்களுக்கு, அப்போ அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் இப்போ நான் போட்டுட்டு புரட்டாசியில் போட்டால் அது எலும்பாது, செடி வளராது, அப்படியே சஸ்டெயின் நின்றுடும். அதனால் நாங்கள் அதை போட மாட்டோம் மோஸ்ட்லி.
1: இந்த நாற்றுனுடைய வயசு எவ்வளவு நாள் இருக்கணுங்க விவசாயிக்கு கொடுக்கறதுக்கு?
0: மோஸ்ட்லி 45 days,
1: 1.5 மாதம்.
0: 1.5 மாதம் தான் நல்லாயிருக்கும், சில பேர் 30 days பண்ணிவிடும், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிடுவோம். அவ்வளோ
1: அதெல்லாம் என்ன ரேட்டு
0: டெவலப் பண்ண? ஒரு ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்று 80 காசு, 60 காசு, 40 காசு இப்படி.
1: அவங்க ப்ரோ ட்ரே சொல்கிறீங்க?
0: ப்ரோ ட்ரேயில் அவ்வளோதான். சீட்ஸ்ன்னு இருக்கும்போது 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படின்ட்டு வாங்குவோம். அந்த சீட்ஸ்ன்னு இருக்கும்போது 10 நாற்று அப்படியே இது பண்ணிவிடுவோம். ஒரு ஒரு நாற்று வந்து 20 காசுன்னு கொடுத்துடணும்.
1: அது வந்து நீங்கள் தரையில் போட்டு?
0: தரையில் போட்டது வந்து 20 காசு.
1: 20 காசு தான்?
0: 20 காசு தான்.
1: அதுனா 80 காசு?
0: ஆ, அது 80 காசு. அது வேலை அதிகம், அந்த ட்ரே நாற்றுன்னு சஸ்டெயின் நிற்கும். அந்த ரூட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ட்ரீட் பண்ணியிருப்போம் நாங்கள் எல்லாமே. அதனால் வயலில் அது வச்சோம்னா ஒரு செடி வச்சா கூட அது நிச்சயமாக வளரும். இதில் வந்து 20% எப்படியும் போயிடும் லேண்டில். இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சொல்லுவோம் 2 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளே நட்டுணும். ஆசிசஸ் பயிரெல்லாம் தெளித்து அதனுடைய கரைச்சலில்
1: வேற நினச்சி
0: ட்ரைகோடர்மா ரெடி. இந்த மருந்தும் கொடுத்துருவோம் நாங்கள், அதில் வேற நினச்சி போடுவோம் நாங்கள். அவனால் செய்ய மாட்டாங்க சில பேர். அது நம்ம அவங்க என்ன சொல்கிறாப்பான்னு சொல்லிட்டு விடுவாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டில் அவங்க போயிடுவாங்க, ஆனாலும் எங்கிட்ட தான் திரும்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா அது ரேஷியோ இருக்குது அவங்களுக்கு வந்து. ஒரு 100 நாற்று எடுத்துன்னு போனாலும் 10 நாற்று தான் போகும் அவங்களுக்கு. 90 நாற்று நல்லாவே இருக்கும். ஏன்னா நாங்களே எப்படியோ இந்த லேண்டில் இருக்கிறதுக்கு ட்ரீட் பண்ணிவிடுவோம், எல்லாமே கிளியராக ட்ரீட் பண்ணி தான் வச்சோம் நாங்கள். அதை
1: ஃபுல்லாக ப்ரோ ட்ரேயாக இருந்தாலும் சரி, நீங்கள் லேண்டில் வச்சு நான் வளர்த்தாலும் சரி, அது வயசு வந்து 45 நாள்.
0: 45 நாள் அதுதான் நல்லாயிருக்கும். 60 நாள்லாம் போயிடுச்சுன்னா முத்திடும். கத்திரிக்காய் வேணால் 60 நாள் கூட வெயிட் பண்ணி கூட நடலாம். அது தப்பு இல்லை. கத்திரிக்காய் மிளகாய், ஆனால் தக்காளி வந்து செட் ஆகாது. தக்காளி குறிப்பிட்ட அந்த ஏஜ் கரெக்டாக இருந்ததுன்னா வளர்ச்சி இருக்கும். அது நாற்று டேட் ஆகிடுச்சுன்னா தக்காளி மட்டும் சரியாகாது அது ஃபுல்லாகவே.
1: இப்போ ப்ரோ ட்ரேயோடு கொடுத்துட்றீங்க, இந்த ட்ரே திருப்பி உணவு கொடுப்பாங்களா?
0: இல்லை, அந்த ட்ரேயோட ரேட்டு தான் போட்டுவிடும்.
1: அப்படியே சேர்த்து தான் கொடுத்துறீங்க?
0: சேர்த்து தான் கொடுத்துருவோம். இப்போ இப்போ வர ட்ரே வந்து ரொம்ப பெரிய விலை கிடையாது, 9 ரூபா தான் ட்ரேவே.
1: யூஸ்
0: அது ஈஸி யூஸ் அண்ட் த்ரோ தான். அழை மடக்கிடலாம், பெருசாக இருக்குது, அதை அப்படியே சுருட்டிக்கலாம். சுருட்டி ஒரு கயிறு கட்டு கடிச்சோம்னா ஒரு இடத்துல வந்து 10 ட்ரே ஸ்டாக் எடுக்கிற இடத்துல வந்து 25 சுருட்டி வச்சிடலாம்
1: வச்சுக்கலாம்.
0: அந்த மாதிரி தான் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹாட் ட்ரே கிடையாது, அது வந்து அவங்க யூஸ் பண்ணால் 1 மாதத்தில் அதுவே மக்கி போயிடும். யூஸ் ரீயூஸே பண்ண முடியாது, அது
1: மக்கிறதா தான் அது.
0: ஆமாம், மக்கிடும், அது மாதிரி உடஞ்சிரும். அந்த அதனுடைய
1: பிளாஸ்டிக்
0: தான் அது, அந்த நுட்பம் வந்து உடஞ்சிரும். அப்படி மடக்கினா இப் ஆரம்பத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு 60 நாள் 70 நாள் ஆயிடுச்சுனா பொட்டுன்னு
1: உடஞ்சிடும்.
0: அதே உடஞ்சிடும், அது பிரிஸ்டல் டைப் வந்து இதாகிடும். அது ப்ராப்பர்ட்டி அப்படி அவங்களே சொல்லுவாங்க, இது 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தேன் சார் ட்ரேன்னு. பட் எங்களுக்கு அது போயிடும் அது. ஸோ ட்ரே வாங்குறது பாண்டிச்சேரியிலேருந்து தான் வாங்குகிறோம், அது ட்ரே அவங்க சீப்பாக தான் இருக்கும்.
1: இப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த நர்சரியில் என்னென்ன நாற்றுகள்லாம் வச்சுருக்கிறீங்க?
0: இப்போத்திக்கு வந்து ரோஸ் நாற்று வச்சுருக்கோம்.
1: ரோஸ்,
0: ரோஸு பெங்களூர் ரோஸு, அந்த இப்போ சீசன் வர்றதுனால அது வச்சுருக்கோம்.

0: 2000 வச்சுருக்கோம். மிச்சபடி ரெகுலராக வந்து தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் சீசன் டைமில் அப்படியே போயிட்டே இருக்கும்.
1: எப்போ இருக்கும் அது?
0: எப்பவுமே இருக்கும். ஏதாவது ஒரு பிரேக், மழை ஹெவியாக இருந்ததுன்னா பிரேக் இருக்கும். பாழாக பொறுத்தும் உண்டு,
1: போய்டும்.
0: ஆமாம், ஷேட் நெட் தானே போட்டிருக்கோம். நல்ல வடிகால் இருக்குது. வடிகால் இருந்தாலும் ஹெவியாக மழை பெய்யும் போதெல்லாம் நிறைய எங்களது இதாகிடும். மூடி வைக்கலைனாலும் பாலாயிடும், இல்லை மண் அரிச்சும் பாலாயிடும். அது இருக்குது, ஒரு 20% போயிடும்.
1: ப்ரோட்டீன்லாம் ஒரு குழிக்கு ஒரு நாத் தான் போடுவீங்களா?
0: ஒரு குழி, ஆமாம், ஒரு ப்ரோட்டீனில் 98 குழி இருக்கும். அந்த 98 குழியில் 98 சீட்ஸ் போட்டு அது ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்காங்க, 3 பேர் அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாமே ரெகுலராக. வாழை மரம்னா அதுக்கு பெரிய சைஸ் 45 தான் இருக்கும்.
1: யாரும்
0: வைப்பாங்க? ஆமாம், அந்த திசு வாழை வந்து நாங்கள் திருச்சி யூனிவர்சிட்டியில் வாழை ஆராய்ச்சி,
1: தேசிய வாழை ஆராய்ச்சி,
0: தேசிய, ஆமாம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடும். அவங்க கொடுப்பாங்க ஒரு 100, 500, 1000 டங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ புதுசாக பண்ணியிருக்கிறது வந்து ஜெயங்கொண்டத்தில் பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து மஞ்சள் வண்ணம்,
1: மஞ்சள்,
0: மஞ்சள் கருமஞ்சள், மெடிசினல் வேல்யூ உள்ள கருமஞ்சள் நாற்று.
1: அது ஏன் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் பண்ணுறீங்க?
0: இல்லை, ஃப்ரெண்ட் அங்கே இருக்காரு, அதனால் அவரோட அப்படியே லிங்க் யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: சாதாரணமாக ஈரோடு அந்த பக்கம் தான்
0: இல்லை, அவருக்கு அந்த லேண்டு அதெல்லாம் இருக்குது, அவருக்கும் கொஞ்சம் ஒயிட் கான்டாக்ட்ஸ் இருக்குது. பட் அவருக்கு அவ்வளோ இந்த இது இல்லாததுனால நான் கொஞ்சம் இன்வால்வ், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படித்தோம் திருச்சியில்.
1: அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி?
0: ஆமாம், ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்தே ஒன்றா தான் படித்தோம். 2010-18 மட்டும் ஒரே இது. ஸோ அந்த வேவ்லென்த் கரெக்டாக இருக்கிறதுனால சரி அவர் இன்புட் கொடுக்குறியாரு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்டார்டட் 3 மந்த்ஸ் பேக் தான் அது. அது வந்து பியூர்லி வந்து நோ சேல்ஸ் எங்கேயும் கிடையாது, ஃபுல்லி கர்நாடகாவுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு.
1: அப்படிங்களா?
0: ஆமாம்,
1: நம்ம பக்கம் விற்பனையே கிடையாது.
0: கர்நாடகா ஆசிரமத்தில் அவங்களே எடுத்துக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் எதையும் விற்பனை பண்ணக்கூடாது.
1: பைபேக் மாதிரி ஆயிடுச்சு.
0: ஆமாம், டோட்டல் பைபேக் ப்ரொடக்ஷன். இங்கே இந்த யூனிட்டு கர்நாடகத்தில் வந்து சிக்கபல்லூருன்ற ஒரு யூனிட்லையும் இதை வந்து பண்ணுறோம், அவங்களுக்கு அங்கே பண்ணி தரோம். இங்கே மோஸ்ட் அட்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இங்கே.
1: இது தவிர விவசாயமும் இருக்கா அவங்களுக்கு?
0: விவசாயம் இல்லை, என்னுடைய இடத்துல மாந்தோப்பு இருக்குது, ஒரு 4 ஏக்கர் இருக்குது.
1: அதுவுமே விவசாயம் தான், தோட்டக்கலை.
0: முடிஞ்சிச்சு அது, 2012 ஆரம்பித்தது அது. தென்னந்தோப்பு இருந்தது ஒரு டிராஃப்ட், 2015 டிராஃப்ட், 14-15 டிராஃப்டில் எல்லாமே போயிடுச்சு. மாமரம் ஒன்று தான் சஸ்டெயின் ஆச்சு. அப்போ எல்லாமே அது
1: வறட்சி,
0: 3 வறட்சி ஹெவி மழை 2015 அந்த பீரியடில். அது வந்து தென்னை மரம் அப்போ தான் நட்டு ஒரு 3-2 வயசு தான் ஆகுது அது. ஆனால் மாமரம் அப்போ வாங்கினதே 2 வயசு மரம். ஸோ அது ஃபீல் நடணும் ஒரு 4-5 வயசு இருந்ததுனால அது எல்லாமே சஸ்டெயின் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 மரத்தில் 50 மரம் தான் போயிடுச்சு. இப்போ அந்த 100 மரம் மேலே இருக்குது. அது கொயில்டு நல்லாதே கொடுக்கறது. அது மிச்சபடி வேக்கண்ட் லேண்டாக தான் வச்சுருக்கேன் நான். பக்கத்தில் இருக்கவங்க ஒரு துண்டு போட்டுக்கிட்டோமே வேர்க்கெல்லாம் போட்டுக்கோங்க, லோக்கல் விவசாயி, அதை அலோவ் பண்ணிடுறது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் கோசம் நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், 1.5 ஏக்கர் ஃப்ரீயாக வச்சுட்டேன். 7 ஏக்கர் இருக்குது, அதில் 3 ஏக்கர் ஃபுல்லி ஆக்குப்பைட், 4 ஏக்கர் ஃப்ரீயாக தான் இருக்குது.
1: விவசாயம் பண்ணுறதை விட நர்சரி பண்ணுறது லாபகரம்,
0: நிறைய லாபம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா நஷ்டம் அதிகமாக இருக்கும்.
1: மழை பெஞ்சதுன்னா
0: அந்த சீசனுக்கு நிறைய இதாக இருக்கும். இது ஆகும்போது அதுவும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் எல்லாமே. பட் இருந்தாலும் 30% லாஸ் ஆகும்.
1: எப்படி பண்ணாலும்
0: அது 30% லாஸ் ஆகும். சடனாக வந்து பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன நாற்று இருக்கும்போது ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா எதுவுமே நிற்காது, எல்லாமே வந்து ரைஸ் ஆகாது. டெம்பரேச்சர் எல்லாம் நம்ம வந்து கண்டிஷன்டாக எதுவும் பண்ணல, ஓப்பனில் பண்ணுறதுனால ஆர்டினரி ஷேட் நெட்டு, 50% ஷேட் நெட்டு அந்த சைடில் இருக்காது. ஓவராக காற்று வச்சதுன்னா ஷேட் நெட் கழிஞ்சிடும், அதனுடைய இதையும் மெயின்டைன் பண்ணணும். ஓப்பன் வெயில் இருக்கக்கூடாது. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அது கம்ஃபர்டபுளாக நான் ரொம்ப எக்ஸாபரண்ட் லாபம்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு எல்லா எக்ஸ்பென்ஸும் போனால் 100 ரூபா செலவு பண்ணால் 120 ரூபா கிடைக்கும்.
1: ஒரு 20 ரூபா
0: 20 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதில் கூட சின்ன மைனர் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் போனால் எல்லாம் போனால் ஒரு 10 ரூபா நிற்கணும்னு வைக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அதனால வந்து அதை நிறுத்தல முடியாது. அது ரொட்டேஷனில் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீம் நம்ம பேசிவ் இன்கம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு எவ்ரி 60 டேஸ்க்கு ஒரு பேசிவ் இன்கம் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே
1: வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும்,
0: இருக்கும், அவ்வளோதான், நிற்காது.
1: இப்போ இதுக்காக நம்ம வந்து தோட்டக்கலை துறையிலோ அல்லது வேளாண்மை துறையிலோ ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுங்களா?
0: இல்லை, அதுக்கு எதுவுமே தேவையில்லை, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எந்த நாற்றங்கால் உற்பத்திக்கு எதுக்குமே லைசன்ஸ்
1: தேவையில்லை.
0: நீங்கள் வந்து ஹைப்ரிட்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா தான் அதுக்கு லைசன்ஸ் தேவை. இந்த பனானா டிஷ்யூ கல்ச்சர் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு மாதிரி பயோ லைசன்ஸ்லாம் இருக்குது, அது வாங்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கிறதுனால பிரச்சனை இல்லை.
1: நரேந்திரன் சார், நாங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசின்னு சொல்லலாம்.

0: என்னுடைய தொலைபேசி எண் 9942616119.
1: ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய தொழில் விருத்தியாக எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: என்ன கைலக்கா, நாத்து உற்பத்தி தொழில் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவங்க எம்பிட்ட அருமையா தகவல்களை சொன்னாங்கல்ல?
3: ஆமா முத்தழகு, விவரங்களை ரொம்ப அருமையா சொன்னாரு புள்ள. நாத்து உற்பத்தியில இம்பிட்ட வழிமுறைகள் இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுது.
2: இவர் சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு நாத்து உற்பத்தி பண்ணி கொடுத்து நாமளும் வருமானம் பார்க்கலாம்க்கா.
3: முத்தழகு, நாம இப்போ நாத்துக்களை தானே வாங்க வந்தோம். ஆனா நாமளே நாற்று உற்பத்தி பண்றதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருச்சு புள்ள.
2: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. உங்களுக்கு இப்போ இன்னொரு தகவலும் கிடைக்க போகுது.
3: அட, அது என்ன முத்தழகு? அதையும் தான் சட்டுன்னு சொல்ல.
2: இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் மட்டும் பண்ணுனா போதாதுக்கா, அதோட சேர்த்து உப தொழிலையும் நாம பண்ணணும்.
3: என்னதான் சொல்ல வர முத்தழகு?
2: அக்கா இதை கேளுங்க, அப்புறம் புரியும். குறைஞ்ச செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. அதையும் கேளுங்க.
4: இன்றைய காலத்தில் விவசாயம் மட்டும் செய்து குடும்பத்தை நடத்துவது பலருக்கும் சவாலாக மாறி வருகிறது. காலநிலை மாற்றம், மழை குறைவு, தொழிலாளர் பற்றாக்குறை, உரம் மற்றும் தீவன விலை உயர்வு போன்ற பல காரணங்களால் விவசாயிகளின் உற்பத்தி செலவு அதிகரித்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் விவசாய பொருட்களுக்கு கிடைக்கும் விலை எப்போதும் நிலையாக இருப்பதில்லை. இதனால் பல விவசாயிகள் எப்படி குறைந்த செலவில் தொடர்ந்து வருமானம் பெறலாம் என்று யோசித்து வருகின்றனர். அந்த கேள்விக்கான சிறந்த பதில்களில் ஒன்றுதான் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை முறை ஆகும். நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விவசாயத்தில் ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருப்பது பாதுகாப்பானது அல்ல. ஒரு வருடம் பயிர் நன்றாக இருக்கும், இன்னொரு வருடம் வறட்சி ஏற்படலாம், சில நேரங்களில் சந்தை விலை குறையலாம், சில நேரங்களில் நோய் தாக்குதல் இருக்கலாம். ஆனால் பல தொழில்களை ஒருங்கிணைத்து செய்தால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களில் மூலம் வருமானம் கிடைக்கும். இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலமாகும். ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை என்னவென்றால், மீன் வளர்ப்புடன் சேர்த்து கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி, அசோலா வளர்ப்பு, பயோஃப்ளாக், அக்வாபோனிக்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை ஒரே பண்ணையில் இணைத்து செய்வதாகும். இதன் மூலம் ஒரு தொழிலில் கிடைக்கும் கழிவுகள் மற்றொரு தொழிலுக்கான வளமாக பயன்படுகின்றன. உதாரணமாக, கோழி கழிவுகள் மீன்களுக்கு இயற்கை உணவாக பயன்படுகின்றன. மீன் குள நீர் காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுகிறது. இதனால் செலவு குறைகிறது, மேலும் வருமானம் அதிகரிக்கிறது. மீன் என்பது சாதாரண உணவு அல்ல, அது உயர்தர புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவாகும். மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக உள்ளதால் மருத்துவர்களும் கூட மீன் உணவை பரிந்துரைக்கின்றனர். அதனால் மக்கள் மத்தியில் மீன் உணவின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவே மீன் வளர்ப்பை ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் கட்லா, ரோகு, மிருகால், திலேப்பியா, விரால் மீன், கெண்டை மீன் மற்றும் பங்கேசியஸ் போன்ற மீன்கள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. இதில் கெண்டை மற்றும் விரால் மீன்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. குறிப்பாக விரால் மீனுக்கு ஹோட்டல்கள் மற்றும் நகர்ப்புற சந்தைகளில் அதிக தேவை உள்ளது. திலேப்பியா வேகமாக வளரக்கூடிய மீன் என்பதால் குறுகிய காலத்தில் நல்ல வருமானம் பெற முடியும். அன்பான நண்பர்களே, மீன் வளர்ப்பில் வெற்றி பெறுவதற்கு முதலில் சரியான குளத் தேர்வு மிகவும் முக்கியம். வருடம் முழுவதும் தண்ணீர் வசதி இருக்கும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். குளத்தின் கரைகள் வலுவாக இருக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவு நீர் அல்லது மாசு இல்லாத இடமாக இருக்க வேண்டும். குளத்தை தயார் செய்யும் போது முதலில் குளத்தை வறட்சி செய்து சுத்தம் செய்ய வேண்டும். தேவையற்ற மீன்கள் மற்றும் பகை உயிரினங்கள் அகற்ற வேண்டும். அதன் பிறகு சுண்ணாம்பு இட வேண்டும். இது நீரின் தரத்தை மேம்படுத்த உதவும். அதன் பிறகு மாட்டு சாணம் போன்ற கரிம உரங்களை பயன்படுத்தி இயற்கை உணவு உருவாக்கலாம். அன்பான நேயர்களே, மீன் வளர்ப்பில் தரமான மீன் குஞ்சுகள் மிகவும் முக்கியம். எப்போதும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்களில் இருந்து மட்டுமே குஞ்சுகளை வாங்க வேண்டும். நல்ல குஞ்சுகள் சுறுசுறுப்பாக நீந்தும், ஒரே அளவில் இருக்கும், நோயின்றி இருக்கும். பொதுவாக கட்லா, ரோகு, மிருகால் போன்ற மீன்களை ஒன்றாக சேர்த்து வளர்க்கும் முறையை கூட்டு மீன் வளர்ப்பு முறை என்கிறோம். இதில் ஒவ்வொரு மீனும்

குளத்தின் வெவ்வேறு நீர்மட்டங்களில் உணவு உட்கொள்வதால் குளத்தில் உள்ள உணவுகளை முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி அதிகரிக்கிறது. அன்பான விவசாய நண்பர்களே, இப்பொழுது கோழி வளர்ப்பை மீன் வளர்ப்புடன் இணைத்து செய்வது மிகவும் பிரபலமாகி வருகிறது. கோழி கழிவுகள் குளத்தில் விழும்போது அது இயற்கை உரமாக செயல்படுகிறது. இதனால் குளத்தில் நுண்ணுயிர்கள் மற்றும் பாசிகள் வளர்கின்றன. அவை மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது. அதே நேரத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை மூலமாக கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. ஒரே இடத்தில் இரண்டு தொழில்களை செய்து இரண்டு வருமானம் பெறுவது இந்த முறையின் முக்கிய நன்மை ஆகும். அதேபோல் வாத்து வளர்ப்பும் மிகவும் பயனுள்ள ஒருங்கிணைந்த பண்ணை முறை ஆகும். வாத்துகள் குளத்தில் நீந்தும் போது தண்ணீரில் ஆக்சிஜன் கலப்பு அதிகரிக்கிறது. மேலும் சில பூச்சிகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களை வாத்து உண்ணுகின்றன. வாத்து கழிவுகள் மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் குளத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் வாத்து முட்டைக்கும் நல்ல சந்தை உள்ளது. இப்போது பல விவசாயி

0: பண்ணை முறை ஆகும். வாத்துகள் குளத்தில் நீந்தும் போது தண்ணீரில் ஆக்சிஜன் கலப்பு அதிகரிக்கிறது. மேலும் சில பூச்சிகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களை வாத்து உண்ணுகின்றன. வாத்து கழிவுகள் மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் குளத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் வாத்து முட்டைக்கும் நல்ல சந்தை உள்ளது. இப்போது பல விவசாயிகள் மீன் குளத்தை சுற்றி காய்கறி சாகுபடியும் செய்து வருகின்றன. மீன் குள நீரில் உள்ள சத்துக்கள் காய்கறிகளுக்கு உரமாக செயல்படுகின்றன. இப்போது இளைஞர்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற தொழில்நுட்பமாக பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் இருந்து வருகிறது. பயோஃப்ளாக் என்பது குறைந்த இடத்தில் அதிக அடர்த்தியில் மீன் வளர்க்கும் நவீன முறை ஆகும். இதில் நீர் பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கும். மீன் கழிவுகளை நுண்ணுயிர்கள் உடைத்து மீண்டும் உணவாக மாற்றுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது, நீர் சேமிக்கப்படுகிறது, குறைந்த இடத்தில் அதிக உற்பத்தி பெற முடிகிறது. குறிப்பாக திலைப்பியா மற்றும் கெண்டை மீன் வளர்ப்புக்கு இதுவும் மிகவும் ஏற்ற தொழில்நுட்பங்களாக உள்ளது. மீன் மட்டும் நம்ம வளர்த்து சேல்ஸ் பண்ணாமல் மதிப்பு கூட்டிய பொருட்களாக மீன் ஊறுகாய், மீன் கட்லட், உலர் மீன், மீன் பவுடர் போன்றவற்றை தயாரித்து நம்ம அதையும் சேல்ஸ் பண்ணோன்னா கூடுதல் வருமானமும் பெறலாம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து குறிப்பாக இந்த மீன் வளர்ப்பு மட்டும் இது பண்ணாமல் அவங்கெல்லாம் வந்து இந்த மீன் ஊறுகாய் செய்து விற்கிறது, அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் நமது வேளாண் அறிவியல் நிலையம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி மீனாக மட்டும் கொடுக்காம அதை மதிப்பு கூட்டி நம்ம அதிக விலைக்கு விட்டோம்னா இன்னும் நல்ல லாபம் பெற முடியும். அன்பான இளைஞர்களே, இன்று வேலை தேடுபவர்களாக இருப்பதை விட வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஒரு சிறந்த வாய்ப்பாக உள்ளது. குறைந்த முதலீட்டில் தொடங்கி படிப்படியாக வளர்த்து கொள்ளலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு இது நிலையான வருமானம் தரக்கூடிய சிறந்த தொழிலாக உள்ளது. குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களில் மிகவும் முக்கியமானது ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஆகும். மீன் வளர்ப்புடன் கோழி, வாத்து, ஆடு, காய்கறி, பயோஃப்ளாக், அக்வாஃபோனிக்ஸ் போன்ற தொழில்களை இணைத்து செய்வதன் மூலம் செலவை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க முடியும். சரியான திட்டமிடல், நல்ல மேலாண்மை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் இந்த துறையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குறுநில விவசாயிகள் இந்த தொழிலை தைரியமாக தொடங்கலாம்.
1: என்ன கையிலக்கா, குறைஞ்ச செலவுல அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: நல்லா கேட்டுக்கிட்டேன் முத்தழகு. நாற்று உற்பத்தி மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த முறையில் இந்த மீன் உற்பத்தியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது உடல் இழப்பு ஏற்பட்டாலும் இன்னொன்று இல்லை, நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சது பிள்ள.
1: இம்போட நாளாக குறைஞ்ச வருமானம் அதுவும் நிலை இல்லாமல் இருந்தது. இப்போ இவங்க சொன்ன தகவல்கள் மூலமாக நமக்கு நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைச்சிருச்சு. இதை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும்க்கா.
2: சரியாக சொன்ன முத்தழகு. சரி சரி, நேரத்தில் வீட்டுக்கு போவோம். சாவியை வேற நாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். உன் புள்ள வந்து வாசல்ல நின்றுட்டு இருக்க போறா.
1: அட ஆமாக்கா, வாங்க போவோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை, உரம் வாங்க, பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை

0: அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் முகமது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வசுதைவ குடும்பகம் என்ற அடிப்படையில், ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சந்திராயன் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தெற்கு துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா 1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 சர்வதேச விண்வெளி மையத்தை இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27 தொடங்க உள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10.14 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. மதுராந்தகத்தில் திருமதி கனிதா சம்பத்தும் தாராபுரத்தில் திருமதி கே பானுமதியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின்பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தேதி தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும்,

0: 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சான்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊ சே யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சான்ஸ்கர் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷா ராணி, பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னும் தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் எமது தரைவழி ஒளிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையிலான நிகழ்வினை இந்தி மற்றும் ஆங்கில மொழி வர்ணனையாக டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் ஆட்ட நேர இறுதி வரை. இதனைத் தொடர்ந்து எமது வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் இரவு 8:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பின் வழியாக மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதலாவதான பாடல்

கேட்ட அந்த பாடல் நந்தா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுபா பாடியது. இனி மதுர தென்றல் நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் கே எஸ் சித்ராவோட குரல்களில்.

மதுரதென்றல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திற்காக ஸ்ரீகுமார், ஸ்ரீனிவாஸ், கங்கா, காஞ்சனா பாடியது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு ஆலோசனை தருகின்றார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். வணக்கம் நேயர்களே, சென்ற வாரம் ரத்த சோகை நோய் குறித்து டாக்டர் நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. இந்த வாரம் நம்ம பெண்களுக்கான ஒரு முக்கியமான நோய், அதாவது PCOD, இது பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: PCOD அப்படின்னா என்ன? சில நேரங்களில் PCOS அப்படின்ற ஒரு சொல்லும் இருக்கு, இது ரெண்டும் ஒன்னா இல்ல வேறுபாடா?
3: PCODங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். PCOSங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் PCOSங்கிறது இப்போ வந்து PMOS அப்படின்னு டெர்மினாலஜி மாத்திட்டாங்க. ரெண்டுமே ஒன்று தான், டெர்மினாலஜி தான் மாறியிருக்கு. PMOSங்கிறது என்னன்னா வந்து பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். PCOSங்கிறது பொதுவாக எதனால வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் அதோட பெத்தாலஜி. கிட்டத்தட்ட ஒரு சுகர் மாதிரி தான், சுகர் இல்லை அது மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது, இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. இது உடம்புல நிறைய ஹார்மோன்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது. இதனால தலையிலிருந்து கால் வரைக்கும் நிறைய உறுப்புகளில் வந்து பிரச்சனைகள் வரலாம். அதோட ஒரு வெளிப்பாடு தான் PCOD. இந்த PCODங்கிறது இந்த PCOSனால வர ஹார்மோன் மாற்றத்தினால சினைப்பையில் சில மாற்றங்களை உருவாக்குது இல்லையா. சினைப்பையில் வந்து முட்டை சரியாக வளர்றதில்ல, கருமுட்டை வந்து சரியாக ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த மாற்றங்களுக்கு பேர் தான் PCOD. PCODங்கிறது PCOSோட ஒரு வெளிப்பாடு, அதில் ஒரு பார்ட்.
2: இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளம் பெண்களிடையே வந்து இது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு வெளிப்பாடு தெரியுது. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மேடம்?
3: PCODங்கிறது வந்து ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது நம்ம உடம்புல ஹார்மோன் மாற்றத்தினால வருது. பொதுவாக வந்து இதில் வந்து உடல் பருமன் ஒபிசிட்டிங்கிறது வந்து இந்த PCOS வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு PCOS வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய கார்போஹைட்ரேட்டுக்கு அதிகமான எக்ஸ்போஷர், ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றது, மைதா கலந்த உணவுகள் நிறையா சாப்பிட்றது, சுகர் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கிறாங்க, அதனால வந்து ஒபிசிட்டி வருது. PCODயோட அடிப்படை பிரச்சனையே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் வந்து கொஞ்சம் சரியாக வேலை செய்கிறதில்ல. இதோட சேர்த்து நம்ம வந்து சுகர் அதிகமான உள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுனால இதோட இன்சிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. பொதுவாக வந்து ஒபிசிட்டி ஒரு முக்கியமான ரீசன்.
2: பெண்கள் பருவம் அடையும் போதுதான் இது வருதா?
3: PCOD பருவம் அடைஞ்ச காலத்துல இருந்து மெனோபாஸ் வரைக்கும், ஈவன் மெனோபாஸ்க்கு அப்புறமும் கூட சில தொந்தரவுகள் வந்து இதனால இருக்கலாம். அடலசன்ட் ஏஜ் குரூப்ல பொதுவாக PCOD வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். முக்கியமா பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வரும். அந்த மாதிரி தள்ளி தள்ளி வர பீரியட்ஸ்ல வந்து அளவுக்கு அதிகமான ரத்த போக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர வந்து முடி கொட்டுதல் அதிகமா இருக்கும். சில லேடிஸ்க்கு வந்து மேல் டைப் ஆஃப் பால்னஸ், லைட்டான வழுக்க வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர வந்து சில பேருங்களுக்கு ஸ்கின் பிக்மெண்டேஷன் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த முதுகு பகுதியில், கழுத்து பகுதியில் வந்து கொஞ்சம் கருப்பு கலர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே

0: இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இது தவிர வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுல சிரமமா இருக்க வாய்ப்பு இருக்கு, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசிஓடி இருந்தா குழந்தை பிறக்காதுன்னு கட்டாயம் கிடையவே கிடையாது, பட் கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது ஒரு 40 வயதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ மற்றவங்களை விட ஒரு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகளும், கர்ப்பப்பையில் வந்து கட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும், ஈவன் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் ஒவேரியன் கேன்சர்ஸ் சினைப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மற்றவங்களுக்கு இருக்கிறத விட இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்.
1: இப்போ நீங்க பாக்குற பெண்கள்ல எத்தனை சதவீதம் பேர் இப்படி வர்றாங்க?
0: பிசிஓடியில் உலக அளவில் வந்து 13% இருக்குன்னு சொல்றாங்க, பட் இன்றைய காலகட்டத்தில் நம்ம அதிகமாக தான் பார்க்குற மாதிரி இருக்கு.
1: இப்போ நிறைய பெண்கள் பார்த்துருக்கோம், ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோற்றங்களில் வேறுபாடு இருக்கும்.
0: நான் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி, முகத்தில் வந்து முடி வளருது ஹிர்சியூட்டிசம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்கலாம். ஸோ தோற்றங்களில் மாறுபாடு கட்டாயம் இருக்கும்.
1: என்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய பொண்ணாகிறாங்களோ அன்னையிலேருந்து இது வந்துருது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மற்ற பெண்களோட அவங்க வந்து சைக்காலஜிக்கலா ஒப்பிடும் போது ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்களே, அது மேலும் மேலும் தானே அவங்களுக்கு அது ஏற்படும்.
0: ஆமா, ஸ்ட்ரெஸ் எப்பயுமே வந்து ஹார்மோன் மாற்றங்களை நிறைய ஏற்படுத்தும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கூட பிசிஓடி அதிகப்படுத்துது.
1: நீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க?
0: பிசிஓடிங்கிறது இருந்தாலுமே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வியாதி தான். நம்ம அதை நினைச்சு நம்ம இது வந்து குணப்படுத்த முடியாத ஒரு வியாதின்னு கிடையாது. நம்ம உடம்புல வந்து அந்த மாற்றங்கள் இருக்கும். பிசிஓடியோட தன்மை இருந்தா கூட நம்ம கரெக்டான ஒரு உணவு பழக்கங்கள், முக்கியமா பிசிஓடிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் வெயிட் ரிடக்ஷன் தான் நம்ம சொல்றோம். இது ஒரு 5-10% ஆஃப் த வெயிட் ரிடக்ஷன், அதாவது 5-10% நம்ம வெயிட்ட குறைச்சாலே 50% ஆஃப் த பிசிஓஎஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுல முதல்ல நாங்க சொல்ற அட்வைஸே உங்க லைஃப் ஸ்டைல மாடிஃபை பண்ணுங்க, அதாவது நல்ல உணவு பழக்கங்கள். நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, சுகர் எடுத்துக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல வந்து சாஃப்ட்வேர்லாம் இவங்கெல்லாம் நைட்டு தான் நிறைய நேரம் வேலை பார்க்குறாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், லைஃப் ஸ்டைல வந்து நல்ல விதமா நம்ம வச்சுக்கணும்.
1: இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பிசிஓடி இருக்கு அப்படின்னா வளரிளம் பெண்கள்ல அந்த பெண்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா சின்ன குழந்தைகளா தான் இருக்கிறாங்க அவங்க. ஒரு தாய்மார்கள் தான் வந்து அவங்கள கவனிச்சு கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு. இப்போ மாதவிடாய் தள்ளி போறது மட்டும்தான் ஒரே அறிகுறியா மேம் அவங்க வந்து உங்களை செக்அப்க்கு வர்றதுக்கு?
0: நான் சொன்ன மாதிரி இதுல ஒபிசிட்டி இருக்கும், நீங்க முகத்துல முடி வளர்தல் இருக்கலாம், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கலாம், பட் மெயினா நம்ம பார்க்கக்கூடியது மாதவிடாய் தள்ளி போறது தான் எல்லாருக்கும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடலசன்ட் பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம், இதுதான் நம்ம நிறைய மிஸ் பண்ணக்கூடிய இடமும் இதுதான். இப்போ பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா வந்து இல்லை நம்ம காலேஜ் போய் பார்த்துக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகையில பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு 2 months ஒரு தடவை பீரியட்ஸ் வர்றது நார்மல், இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்.
1: பாரம்பரியத்தில் எங்களுக்கு அப்படிதான்
0: இருந்தது, எங்க அம்மாவுக்கு அப்படி இருந்தது, அதனால கல்யாணம் ஆன உடனே சரியா போயிடும், இல்ல காலேஜ் போனோம்னா சரியா போயிடும், இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கும். இதுல நம்ம முக்கியமா அட்ரஸ் பண்ண வேண்டிய பீரியடே வந்து இந்த அடலசன் பிசிஓஎஸ் தான். நார்மலா நம்மளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 2-3 years வரைக்கும் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கலாம், அது நம்ம ஹார்மோன் மாற்றங்கள்னால. ஹைப்போதலாமிக் பிட்யூட்ரி ஒவேரியன் ஆக்சஸ் சொல்லுவோம், அந்த ஹார்மோன்ஸ் வந்து செட் ஆகிறதுக்கே நம்மளுக்கு 2-3 years ஆகலாம். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 2-3 years வரைக்கும் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தா கட்டாயம் வந்து நம்ம டாக்டர்ஸை பார்க்கணும். இதை வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இந்த ஏஜ்லயே ஆரம்பிக்கணும். இந்த ஏஜ்ல ஆரம்பிச்சாதான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்ம சரி பண்ண முடியும். ஸோ ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இதோட வெளிப்பாடு பிசிஓஎஸோட சிவியாரிட்டி வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். சோ ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் இன் பிசிஓஎஸ்.
1: தாய் வந்து கண்டிப்பா இதை கவனிச்சு இந்த பெண் குழந்தைகளை வழி நடத்தணும். ஏன்னா இப்ப இருக்கிற பெண்களோட வந்து அந்த பருவமடைகிற வயது வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே போகுது. முன்னெல்லாம் 15-17 இருந்தவங்க இப்ப 10-12 அப்படி எல்லாம் வந்துட்டாங்க. 12 கூட இயல்பா இருக்கு, இப்ப 10 எல்லாம் வந்துடுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு மேடம்?
0: இதுக்கு மெயினா வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் சொல்றாங்க. அதிகப்படியான ஃபுட் எக்ஸ்போஷர், ஒபிசிட்டி ஒரு மெயின் ரீசன், அது தவிர சுற்றுச்சூழலும் ஒரு காரணமா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ மெச்சூர் எக்ஸ்போஷர், எல்லாத்துக்குமே இந்த குழந்தைங்க வந்து சீக்கிரமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அதனால ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுது.
1: எந்த அளவுக்கு வராம இருந்துச்சுன்னா நம்ம உடனே டாக்டரை பார்க்கணும்.
0: நார்மலான பீரியட்ஸுங்கிறது வந்து ஒரு 28-35 days குள்ள வரணும். 35 days மேல வராம இருந்தா நம்ம டாக்டரை வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தக்கன டெஸ்டுகள் எடுத்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கலாம்.
1: சில பேர் மேடம் வந்து இப்போ ஒரு டிராவல் பண்ண போறோம் அப்படின்னாலே ஒரு மெடிசன் கேட்பாங்க.

0: எங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதாவது பீரியட்ஸ் வராம இருக்கிறதுக்கு, கோவிலுக்கு போறதுக்கு, இந்த மாதிரி டிராவல் பண்றதுக்கு கேட்பாங்க. முடிந்த அளவு அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நம்ம நார்மலான சைக்கிள்ல வந்து எக்ஸ்ட்ரா அதுல ஹார்மோன் மாத்திரைகள் தான் கொடுப்போம். ஹார்மோன் மாத்திரைகள் கொடுத்து அது தள்ளி போடல, அதுக்கு அடுத்தடுத்த பீரியட்ஸ்ல வந்து அதோட எஃபெக்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அதிகப்படியா ரத்தப்போக்கு ஏற்படலாம், இல்ல கம்மியா கூட ஏற்படலாம். முடிந்த அளவு அவாய்ட் பண்றது நல்லது.
0: ஒரு விஷயத்த பழகிட்டாங்கன்னா அதவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அடிக்கடி அதை வாங்கி செய்வாங்க. இது அடிக்கடி போறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்?
1: ஆமா, ஹார்மோன்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப அளவா தான் யூஸ் பண்ணணும். அது டாக்டர்ஸோட அட்வைஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஹார்மோன்ஸ்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான மருந்து, பட் அது அளவுக்கு அதிகமா போகையில வந்து அது நஞ்சா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
0: இப்போ பிசிஓடி பிரச்சனை, இந்த பிசிஓஎஸ்ஓட ஒரு இது பகுதி அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க, இதுல இருந்து முழுமையா நம்ம வெளியில வந்துட முடியுமா?
1: பிசிஓடிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு உடல் வாகுன்னு சொல்லலாம். இந்த தன்மை வந்து நம்ம உடம்புல இருந்துட்டே தான் இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம உடம்புல இருந்துட்டே தான் இருக்கும். பட் இதை வந்து நம்ம கட்டாயம் வெளிப்படாம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். இந்த கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான கீ வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் வெயிட் ரிடக்ஷன். நம்ம வெயிட் கூடாம பாத்துக்கிறது மூலமா, நல்ல லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றது மூலமா இந்த பிசிஓடியை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்.
0: இப்போ வந்து பிசிஓடி அப்படின்னாலே அடுத்த கேள்வி உங்களுக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப தைராய்டுக்கும் பிசிஓடிக்கும் என்ன தொடர்பு மேம்?
1: பிசிஓடிக்கும் தைராய்டுக்கும் டைரக்டா சம்பந்தம் கிடையாது. பட் தைராய்டு இருந்தாலும் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு தைராய்டு ஒரு முக்கியமான காரணம். பிசிஓடி எந்த அளவுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸை காஸ் பண்ணதோ அதுக்கடுத்து தைராய்டு வந்து ஒரு முக்கியமான ரீசன். சப்போஸ் தைராய்டு கம்மியா இருந்ததுன்னா பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தைராய்டு டெஸ்ட்கள் நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமா பண்ணிக்கணும்.
0: நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இந்த மாதிரி பிசிஓடியா இருக்கிறவங்க வந்து அதிகமா அடுத்தடுத்த சுகர் இந்த மாதிரி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஆமா, பிசிஓடி இருக்கையில வந்து ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அதிகமா இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க எங்கேஜ்ல சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காட்டி இந்த இதனால, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் ஹார்மோன்ல ஈஸ்ட்ரோஜன்கிறது அதிகமா சுரந்துட்டே இருக்கும் இவங்களுக்கு. இதனால பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றவங்களை விட இவங்களுக்கு கட்டாயம் வரணும்னு கிடையாது, பட் மற்ற பிசிஓடி இல்லாத பெண்களை விட இவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். கர்ப்பப்பை வாய் கேன்சர்ல எண்டோமெட்ரியல் கேன்சர்னு சொல்லுவோம், அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒவேரியன் கேன்சர், ஈவன் பிரஸ்ட்லயுமே வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருந்தா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ பிசிஓடிங்கிறது கொஞ்சம் ஏர்லி பீரியட்லயே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும்.
0: கண்டிப்பா ரொம்ப கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது, நம்ம அப்படின்னு நினைச்சுக்கலாம். இன்னும் இதுல வந்து ஒரு இது, எந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து சீக்கிரமா அந்த பருவத்துக்கு வர்றாங்களோ அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஏஜ் ஆகினாலும் அந்த பருவத்துக்கு வராமலே இருப்பாங்க, அதுக்கு பிசிஓடி காரணமா?
1: அதாவது மெனார்கேன்னு சொல்லுவோம், பருவம் வர்றதுக்கு பிசிஓடி காரணம் கிடையாது.
0: அது எதுனால மேம் இருக்கு?
1: அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கலாம், இல்ல கர்ப்பப்பை வளர்ச்சியில குறைபாடுகள் இருக்கலாம். நம்ம ஒரு 15 வயதிற்கு மேல பீரியட்ஸ் வரல அப்படின்னா, மெனார்கே அட்டன் பண்ணலன்னா கட்டாயமா டாக்டர்ஸ் போய் நம்ம பாக்கணும்.
0: பிசிஓடி குறித்து பொதுவா பெண்கள்ட்ட ஏற்படுற ஒரு தவறான நம்பிக்கை என்ன இருக்கு?
1: பிசிஓடியில ரெண்டு விதமா இருக்கிறாங்க பேஷண்ட். ஒன்னு எக்ஸ்ட்ரீம் பயம். இப்போலாம் வந்து ஒரு 11 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ண உடனே பிசிஓடி இருக்கா அப்படின்னு கூட்டிட்டு வந்து காமிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டாவது மித் வந்து நிறைய பேருக்கு இப்ப பிசிஓடிங்கிறது நிறைய பேருக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கு. சில பேரங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணா குழந்தையே பிறக்காது, பிசிஓடி வந்து ஒரு மிகப்பெரிய வியாதி மாதிரி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பிசிஓடி இருக்கு, இவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்காது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மித்ஸ் வந்து நிறையா இருக்குது. பிசிஓடிங்கிறது முதல்ல ஒரு கரெக்டபிள் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். கட்டாயமாக இது ட்ரீட்டபிள் ப்ராப்ளம், இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். அதே நேரம் சில பேருங்க வந்து பீரியட்ஸ் தானே, இப்போதானே சரி பண்ணிக்கலாம், நம்ம மெதுவாக சரி பண்ணிக்கலாம். அதோட ஒரு மிகப்பெரிய மித் என்னன்னா, ஹார்மோன் டேப்லெட்ஸ்னாலே வந்து உடம்புக்கு கெட்டது செய்யக்கூடியது அப்படிங்கிற மித்து வந்து நிறைய இருக்கு. ஹார்மோன் டேப்லெட்டுங்கிறது உடம்புக்கு கெட்டது, இதுதான் பெரிய ஒரு இஷ்யூவா நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். பிசிஓடின்னு வந்திருப்பாங்க, ஹீமோக்ளோபின் அதிக ரத்த போக்குனால 4 தான் இருக்கும், பட் வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. ஹார்மோன்ஸ்னால கெட்டது வரும்னு சொல்றாங்க, ஹார்மோன் மாத்திரைனாலே நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல ஆல்ரெடி ஹார்மோன்ஸ் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுனாலதான் நம்ம இதை கொடுக்கறோம். டாக்டர்ஸோட அட்வைஸ்ல கரெக்டான டோஸ், கரெக்டான டோஸ் ஹார்மோன்ஸ் கரெக்டான பீரியட்ஸ்க்கு எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துக்காம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாத்திரைகள் எடுத்துக்காம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
0: பிசிஓடி உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க?
1: பிசிஓடி பிரச்சனைகளுக்கு நான் முதல்ல சொல்றது வெயிட் ரிடக்ஷன் தான். வெயிட் ரிடக்ஷன் இஸ் த கீ ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓஎஸ். ஃபுட்ஸ்ல வந்து ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ரீஃபைன்டு

0: சுகர்ஸ் உள்ள ஃபுட் லைக் ஆட் மைதா இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏதாவது ஒரு உங்களுக்கு என்ன முடியுமோ, வாக்கிங் போகலாம், இப்போ நிறைய இருக்கு, டான்ஸ் பண்ணலாம், வீட்டு வேலைகள் கூட செய்யலாம். ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கையில நம்மளுக்கு வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரொம்பவே கிட்டத்தட்ட சுகர் மாதிரி தான் இது, ரொம்பவே குறைக்கும். ஸோ வெயிட் ரிடக்ஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம மெயின் ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து கரெக்டான நேரத்தில் டாக்டர்ஸை பார்க்கறது, கரெக்டான நேரத்தில் டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஹார்மோன்ஸ் தான் கொடுப்போம் கிடையாது, அந்த பிசிஓடியோட சிவியாரிட்டியை பொறுத்து சிம்பிளா இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் கூட சொல்லுவோம், இல்ல வேற சின்ன சின்ன சத்து மாத்திரைகள் மாதிரியும் கொடுக்கலாம், ஹார்மோன்ஸும் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு டாக்டர்ஸ கரெக்டான பீரியட்ல போய் பாத்துக்கிறது நல்ல பலன் தரும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகள்ல பிசிஓடி பிரச்சனைகளுக்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளும் குறித்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் மகளிர் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நேயர்களே.

0: with 4 medal haul, including a gold. And in Women's Junior Asia Cup hockey, India stormed into semi-final with record 19-0 win over Pakistan in China. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி. துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்காளதேசம் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை தொடர்ந்து டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் இசைக்க வர பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படத்தில் நம்ம கேட்க இருக்கிற பாடல் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. இதோ காற்றலைகளில் கேட்டு இணைந்திருங்கள்.

தாயார் செயலியில் நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம் நேர்களே. அடுத்ததாக இசைக்க வரும் பாடல் உறவை காத்த கிளி. திரைப்படத்திற்காக சசிரேகா மற்றும் கே ஜே யேசுதாஸ் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் இதோ காற்றலைகளில்.

தொடர்ந்து நாம் கேட்க விருப்பு நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல். இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா ஓ ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதிப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட? என்ன விஷயம் அம்மா? ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அம்மா,
1: உன் அண்ணன் வீட்டுல 6 மாசம், உன் வீட்டுல 6 மாசம் நான் இருக்கணுமா?
0: அப்படியா?
1: ஆமாப்பா, கல்யாணி முடிவே கோபியால மீற முடியல. நான் வீட்டை விட்டு புறப்படும் போது உன் அண்ணன் கண் கலங்கி போயிட்டான்ப்பா, கண் கலங்கி போயிட்டான். எல்லாத்தையும் என்னால தாங்கிக்க முடியும் சிவா, ஆனா பேத்தி கீதாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலையப்பா. அவளாலே என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது.
2: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூராவும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்தை.
1: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாண்டிக்க மாட்டீங்க. ஆனா
0: என்னம்மா?
1: உன் அண்ணன் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்பமான மரியாதை 4 சுபத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியறதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
0: அப்படியா?
1: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவா. நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
0: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனையை பத்தியும் நீ கவலைப்படவே கூடாது. ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
2: இங்க 6 மாசம், அங்க 6 மாசங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடய இங்கேயே இருந்துடுங்க அத்தை. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
0: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துரு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
2: ஆமா அத்தை, வாங்க சாப்பிட போலாம்.
3: என்ன ஆச்சு?
4: நீங்க பேசாம இருங்க.
3: கீதா கண்ணு, நீ வெளியே போய் விளையாடுமா? கல்யாணி, என்ன இருந்தாலும் நீ குழந்தைய அடிச்சது தப்புதான்.
4: இப்பவே இவ்வளவு பிடிவாதமா இருந்தால்னா பின்னால அவதிப்பட வேண்டியது நம்மதான். பாட்டி ஊட்டி விடணும். இவன சின்ன பிள்ளையா, 8 வயசு ஆக போது.
3: பிறந்ததுல இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டினா, சோறு ஊட்டினா, பள்ளிக்கூடத்துக்கு அடைச்சிட்டு போனா. கல்யாணி, எங்க அம்மா சோத்த மட்டும் ஊட்டல, கல்யாணி பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
4: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
3: கல்யாணி, மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
4: ஏது ஏது நீங்க பேசுறத பார்த்தா இவளுக்கு நீங்களே சொல்லி கொடுப்பீங்க போல இருக்க.
5: அப்பா அப்பா, சித்தப்பா வந்துட்டாங்க.
3: சிவா வாடா, வா சிவா. அம்மா நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்காங்க அண்ணா.
5: ஏன் சித்தப்பா பாட்டி அழைச்சிட்டல்ல?
0: கீதா, சாட்டர்டே சண்டே லீவு தானே?
5: ஆமா சித்தப்பா.
0: உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். பாட்டியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
5: சரி, நான் சித்தப்பா கூட போய் பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன்.
4: இதனால

0: என்ன வந்தாலும் சரி, கீதாவை நாம அனுப்பவே கூடாது.
1: என்ன நீ யோசிக்கிறீங்க? ரெண்டு நாள் கீதா தான் என் வீட்டுல இருக்கட்டுமே.
0: ஆமாமா, இங்கேயே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. பாட்டிய பாத்துட்டானா கேட்கவே வேண்டியது இல்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் வேற அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கே இருந்துட்டு போட்டான்.
2: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒன்னும் பாடம் சொல்லி தர தேவையில்லை.
0: அப்பா, அவளை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்களா?
2: உன்னை யார் கவலைப்பட வேணாம்னு சொல்றா? சித்தப்பாக்காரன் ஆசையா அழைச்சிட்டு போக வந்திருக்கான். கீதாவும் பாட்டிய பாக்கணும்னு ஆசைப்படுறா, போகட்டுமே.
0: ஆமாமா, உங்க அம்மா கொடுத்த செல்லத்தினாலதான் இவ இப்படி பிடிவாதக்காரி ஆயிட்டா. நான் கண்டிஷனா சொல்றேன், கீதாவை நான் அனுப்பவே முடியாது.
2: கல்யாணி, சொந்தங்களை முறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க அம்மா உழைச்ச உழைப்ப மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
0: என்ன சொல்றீங்க நீங்க?
2: கல்யாணி, நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்றேன்.
0: அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? என் பொண்ணு, என் புருஷன், இதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு ஒன்னும் கவலையே இல்ல.
1: அப்ப சரி, நான் வர்றேண்ணா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, எங்க வீட்டுல 6 மாசம், உங்க வீட்டுல 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என் கிட்ட தான் இருக்க போறாங்க. அப்ப நான் வர்றேண்ணா. அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்கங்கிற பயத்தினால நீங்க கோழை ஆயிட்டீங்கன்னா.
2: சிவா,
1: கோழை ஆயிட்டீங்க.
0: இது எங்க குடும்ப பிரச்சனை.
2: அவனுக்கு இதுல தலையிட உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
0: இல்ல இல்லன்னு தான் நான் சொல்றேன்.
1: அண்ணி, தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடுங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சிங்கன்னா கடவுள் ஜன்னலை திறந்துடுவாங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் வர்றேண்ணா.
2: அடாத கீதா, அடாத. நானே உன்னை உன் பாட்டிக்கிட்ட அடிச்சிட்டு போறேண்ணா. என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காபி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி பஞ்சனையா நடந்துக்கிற?
0: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
2: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
0: என்ன சொன்னீங்க?
2: கல்யாணி, நாக்க பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அதை மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு, வாமா நாம போலாம்.
3: குழந்தைகளா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குடும்பத்தனம் பண்ணக்கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குடும்பத்தனம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஹோம்வொர்க், நோட் புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா?
4: சாச்சி மிஸ்.
3: ஏண்டி கீதா, நோட் மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் பேசாம இருக்க? வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பார்க்க சொன்னேனே, அம்மா கிட்ட சொன்னியா?
4: எஸ் மிஸ், அம்மா வருவாங்க மிஸ். அதோ அம்மா வந்துட்டாங்களே.
0: வணக்கம் டீச்சர்.
3: ஓ, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
0: சொல்லுங்க மிஸ்.
3: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்போ வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
0: உண்மைதான் டீச்சர், இந்த மாச பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
3: நல்லா படிச்சுட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
0: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?
3: சரிங்கம்மா.

0: அம்மா, ஏம்மா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதாவை பத்தியும்.

0: நிறைய கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
1: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணன் கிட்ட இருக்கிறப்ப என்னை பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற, எனக்கு இது புரியுதுமா? ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா. சின்ன வயசுலயே கோபி மத்த பிள்ளைங்க கிட்ட பம்பு சண்டைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவியும் இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அதை நினைச்சுதான் தான் மனசுக்குள்ள தினமும் அழுதுகிட்டு இருக்கேன்.
1: அதுக்காக கவலைப்பட்டு என்னம்மா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
3: அம்மா,
1: உங்களை பத்தி தான் அம்மா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்களும் வந்துட்டீங்க.
3: அம்மா, எப்படிப்பா இருக்கீங்க?
2: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
3: நான் நல்லா இருக்கேப்பா.
2: என்ன கோபி, ஏன் கண் கலங்குற?
1: என்ன அண்ணா, சின்ன புள்ள மாதிரி.
3: ஒண்ணும் இல்லடா சிவா, ஒண்ணும் இல்ல. பிள்ளை வருத்தம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாமல் போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லைடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா, படிப்பிலையும் டெல்லாயிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கல்யாணி மனசு மாறலைடா.
0: ஆண்டவன்
3: கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி, மாலதி பாரு எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறான். இந்த பண்பாடு கல்யாணி கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
2: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்லப்பா, அவன் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதாவே அழைச்சிட்டு வர்றது இல்லையா?
3: வந்திருக்கலாம் தான்பா, ஆனா நான் இப்போ நேரா ஆபீஸ்ல இருந்து வர்றேம்மா.
1: ஏன்னா நீங்க இங்க வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல?
3: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி, அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன். சிவா, சிவா
1: அண்ணா,
3: இந்த இத வச்சுக்கப்பா.
1: என்னண்ணா இது? என்ன
3: சிவா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
1: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்குறீங்களா?
3: அப்படி இல்லை சிவா, அப்படி இல்லை. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே
2: கோபி. இது உன் மனைவிக்கு தெரியுமா?
3: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா, உடம்ப கவனமாக பார்த்துக்கிங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? அம்மா
2: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை என் கண்ணில் காட்டுதா.
3: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா. டேய் சிவா, நான் வரேன்டா.
2: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
1: போய் படுத்துக்கம்மா.
2: கீதா, பாட்டியை பார்க்க வந்தியாம்மா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா. அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டியை பிடிக்கலையாம்மா. கீதா, புறப்பட்டியா? கார் வருதுமா, பார்த்து போ. காரு, காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன்? கீதா, கீதா.
1: அம்மா, என்னது பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்துருக்க? கனவு எதுவும் கண்டியா?
0: அத்தை, என்னாச்சு? ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
2: தேசிவா, கீதா கார்ல அடிபட்ட மாதிரி கனவு கண்டேன்டா, என் மனசு பதறுதே. சிவா,
1: அம்மா
2: இப்பவே கீதாவை பார்க்கணும் போல இருக்குடா.
1: இங்க பாருமா, சதா நீ கீதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒண்ணு பயப்படாதம்மா.
2: நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கலடா சிவா. ஒரு தடவையாவது கீதா முகத்தை பார்க்கணும்.
0: சரி அத்தை, இப்ப நீங்க கவலைப்படாம படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிட்டு வரேன்.
1: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
0: சரிங்க.

0: அங்க பாருங்க கீதா வரா.
1: கீதா, கீதா
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதான் உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா இங்க வாடிங்க. எதுக்கடி அழைச்சிட்டு வரனா? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி, உனக்கும் நிம்மதி.
2: ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? பெத்து வளர்த்தவள உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி.
2: ஐயோ அம்மா அடிக்காதீங்கம்மா, வலிக்குதும்மா.
0: அக்கா, ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தையை அழைச்சிட்டு வந்தேன். மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீயும் சேர்ந்துகிட்டியா?
3: கீதா நீ அழாதம்மா. அக்கா, நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிருது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
0: அப்படியா? பாப்போம் அதையும்
1: தான். கல்யாணி, உன் புருஷன் பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
0: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும், அத நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. ஐயிதா, என்ன பாட்டிய புடிச்சுக்கிட்டே நிக்கிற? வாடிங்க.
2: பாட்டிய வீட்டு வர மாட்டேன்.
0: வர மாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்ச அழுத்தம்?
2: ஐயோ அம்மா அடிக்கடிமா வலிக்குது.
1: கீதா, கீதா
3: அத்தை இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.
2: பாட்டி, பாட்டி

0: ஹலோ, நான் கோபி பேசுறேன்.
1: உடனே
0: வர்றேன்.
2: கீதா இப்ப எப்படி இருக்க?
3: வாங்க டாக்டர், வந்து உள்ள வந்து பாருங்க டாக்டர். கீதாவை
0: டாக்டர், பாட்டி பாட்டி நீ இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர்?
2: அப்போ பாட்டி இங்க இல்லையா?
0: எங்க அம்மா என் தம்பி வீட்டுல இருக்காங்க டாக்டர்.
2: எங்க? மூச்சு இழுத்து விடு. ஜுரமும் இல்ல மிஸ்டர் கோபி.
0: என்ன டாக்டர்?
2: கீதாவுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீதாவுக்கு எந்த வியாதியும் இல்லை. அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்.
0: டாக்டர்
2: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்.
0: டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்?
2: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைன்னா எனக்கு போன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
0: என்ன கல்யாணி யோசிக்கிறேன்? உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு. கல்யாணி உன் கையில தான் இருக்கு.
4: எங்க என் தம்பியை தான் பறி கொடுத்துட்டு இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
0: கல்யாணி பிஞ்சு மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு. பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
4: என்ன மன்னிச்சுங்க, சீக்கிரமா போய் அத்தைய அழைச்சிட்டு வாங்க. அவங்க கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
0: இதோ போறேன் கல்யாணி, இதோ போறேன்.

0: அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, உங்க பேத்திய பாருங்க அத்தை, பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை. நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்.
1: கீதா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாரு. கீதா என்ன பாருதா கண்ணு, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கீதா கல்யாணி என் பேசி கண்ணை திறந்து பாக்குறா.
2: ஆமாண்ட கண்ணு, இனிமே பாட்டி உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க.
1: உண்மைதான் கீதா, நான் இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன், உனக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். கீதா கண்ணு இந்த பாலை குடிச்சிடுமா? ஏமா அழற, இந்த கீதா குட்டி தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாளே.
2: மாலதி, பொண்ணோட மனசையும் புண்படும்படி பேசிட்டேம்மா, அதெல்லாம்

0: மாட்டாங்க.
1: உண்மைதான் கீதா, நான் இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன், உனக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். கீதா கண்ணு, இந்த பாலை குடிச்சிடுமா?
2: சரி பாட்டி.
0: அத்தை அத்தை,
1: ஏமா அழற? இந்த கீதா குட்டி தான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சிட்டாளே.
0: மாலதி, உன்னோட மனசையும் புண்படும்படி பேசிட்டேம்மா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மாலதி.
3: இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
4: அண்ணி, மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெத்தவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
5: அது மட்டும் இல்லடா சிவா, பெத்தவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
0: உண்மைதாங்க.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ், தாமரை நெஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மொபைல் ஆப்பின் வழியாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய பாடகி எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களோட மழலை குரலில் வரக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது விக்னேஷ் அர்ஜுனன். 1958 திரைப்படம் தை பிறந்தால் வழி பிறக்கும். எத்தனையோ குழந்தைகளோட இரவு நேர தாளாட்டு பாடலாய் எம் எஸ் ராஜேஸ்வரியோட கொஞ்சம் குரலில் கண்ணதாசனோட தாய்மை நிறைந்த வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்த இந்த பாடல் இதோ நட்சத்திர கீதங்களில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் மண்ணுக்கு மரம் பாரமா.

இரவைக்களிக்கும் இதமான பாடல்களாக நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடலாக 1955 திரையின் வெளியீடாக டவுன் பஸ், காமு ஷெரீப் அவர்களோட வரிகளில், இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே சோமு.

தொடர்ந்து நாம் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய திரைப்பாடல்களை நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 1947 ஏ வி மெய்யப்பன் அவர்களோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் நாம் இருவர். கே பி காமாட்சி சுந்தரம் வரிகள் எழுத ஆர் சுதர்சனமோட இசையில இன்றைய நிகழ்ச்சியின் குரல் நாயகி எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் இதோ. மழலை குரலாக ஒழிக்கக்கூடிய இந்த குரலில் வரக்கூடிய தேசபக்தி பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பாடகி எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களோட திரை இசை பாடல்கள் தொகுப்பு தான் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 1952 மு கருணாநிதி அவர்களோட கதை வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கி திரையின் முன் தோன்றிய படம் பராசக்தி. ஆர் சுதர்சனம் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். கே பி காமாட்சி சுந்தரத்தோட வரிகளில் வரக்கூடிய பாடலாக துள்ளும் இசையிலும் எம் எஸ் ராஜேஸ்வரியின் குரல். இதோ உங்களுக்காக

கேட்ட அந்த மியாவ் மியாவ் பாடல் 1961 சதுர்த்தி சுபாராவ் அவர்களோட இயக்கத்தில் திரையினை அலங்கரித்த படம் குமுதம். கண்ணதாசனோட பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவனோட இசையில் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இனி அடுத்த பாடலாக எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களோட திரை கீதங்கள் நட்சத்திர கீதங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. டி என் ராமையா நாயுடுவோட காதல் தழும்பும் காவிய வரிகளுக்கு ஆர் சுதர்சன்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அந்த குரல் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களுடைய குரல் தான். 1972 என் சி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் நடிகர் முத்துராமன், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த திரைப்படம் திக்கு தெரியாத காட்டில் வாளியோட வாலிப வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க இன்றைய மழலை குரல் ராணியாக எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல்

பாடகி எம் எஸ் ராஜேஸ்வரியோட குரலில் வெளியான திரையிசை பாடல்களோட தொகுப்பாக இன்றைய நட்சத்திர கீதங்கள். 1957 சுந்தர் ராவ் நட்கரணி அவங்களோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் மகாதேவி. ஏ மருதகாசியோட பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரோட இசை அமைப்பில் வெளியான பாடல் இதோ எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களோட குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எமது நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலத்தாலும் நம் நினைவாலும் என்று மறக்க இயலாத காவிய கானங்களாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய குரல் பாடகி எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களுடைய குரல்தான். 1968 ஆண்டில் திருமுருகன் பிக்சரோட தயாரிப்பில் சத்யம் இயக்கிய திரைக்கோர்வை தான் தெய்வீக உறவு. கண்ணதாசன் எழுதிய குழந்தை பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருக்கிறார். இப்பாடல் வரிகளுக்கு மிகவும் பொருத்தமான குரலாக எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் தெய்வீக உறவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 10:05:48 துளிகள் ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசையோட நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது தேன் சொரியும் மழலை குரலாக MS ராஜேஸ்வரியோட திரைப்பாடல்களை நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 1957 வருஷத்தில் வெளிவந்த திரைப்படம் முதலாளி. வி ஸ்ரீனிவாசன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. கே வி மகாதேவனோட இசையில் MS ராஜேஸ்வரி, TM சௌந்தரராஜன் ஆகியோரோட இணை குரலாக வருகிறது பாடல். இந்த பாடலுக்கான வரிகள் தந்திருக்கிறார் காமு ஷெரீப். கண்டிப்பாக காதல் கொஞ்சும் கவிதை வரிகளுக்கு கிராமிய மனம் பரப்ப வருகிறது இந்த பாடல்.

தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தோட நிகழ்ச்சிகளை மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். லகிக்கும் என் இசை பாடல்களோட மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இடைவிடாமல் நம்ம MS ராஜேஸ்வரி அவர்களுள்ள குரலில் வெளியான ரெட்ரோ பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் கண்ணதாசனின் கற்பனை வரிகளில் MS ராஜேஸ்வரியோடு இணைந்து ஆர் பாலசரஸ்வதி தேவி இணைந்து பாடிய பாடல் இதோ, மகாதேவி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி.

இரவிக்கே இதம் தரக்கூடிய பாடல்களாக நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடகி எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களோட திரைப்பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 1959 டி ஆர் ரகுநாத் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் வண்ணக்கிளி. டி ஆர் சுந்தரம் அவர்களோட தயாரிப்பில் இசை மற்றும் இசை இயக்கமாக கே வி மகாதேவன் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட எம் எஸ் ராஜேஸ்வரியோட குரலை போன்று அமைந்த இந்த பாடலை பாடியிருக்கிறார் பி சுசீலா. பாடலுக்கான வரிகள் தந்திருக்கிறார் ஏ மருதகாசி. பி சுசீலாவோட குரலில் வரக்கூடிய இந்த பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக.

நேரம் இரவு 10:40 ஆகுது. நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் MS ராஜேஸ்வரி அவர்களோட குரலில் வெளிவந்த திரைப்பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். துயிலாத விழிகளை கூட உறக்கத்துக்கு தயார்படுத்தக்கூடிய மென்மையான இசை கீதங்களாக MS ராஜேஸ்வரியோட குரலில் நட்சத்திர கீதங்கள். ஆம், காமு ஷெரீப்போட பாடல் வரிகளில் இசை கேவி மகாதேவன், ஒழிக்கும் குரல்கள் MS ராஜேஸ்வரி அவர்களோட குரலோட திருச்சி லோகநாதன் அவர்களோட குரல் இணைந்து ஒழிக்கிறது டவுன் பஸ் திரைப்படத்திலிருந்து.

தொடர்ந்து இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் பாடகி எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய மழலை குரலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் 1954 வெளியான பெண் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எம் எஸ் ராஜேஸ்வரியோடு இணைந்து டி எஸ் பகவதி அவர்களும். இந்த பாடலுக்கான இசை ஆர் சுதர்சனம்.

ஒழித்த அந்த திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. இப்பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறார் கே பி காமாட்சி அவர்கள், இசையமைத்திருக்கிறார் ஆர் சுதர்சன். இதோ மீண்டும் தனிக்குரலாக எம் எஸ் ராஜேஸ்வரி. இது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதிகாலை 5:45 நமது நிகழ்ச்சிகள் தொடங்கும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி, 7:10 மதுரத்தினர், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ பொது உடல் இயக்கங்கள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள், பகுதி 1 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8:00 மதுரத்தென்றல், காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள்.

டெல்லி அஞ்சல். 8:30 கணபதி உலா சென்னை அஞ்சலாக. குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேள விநாயகர் திருக்கோவில் பற்றிய சித்திரம் கேட்கலாம். காலை 8:45 மதுர தண்டல், 9 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. சேசம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களோட நாதஸ்வர இசை, வடபழனி எஸ் ராஜாராம் அவர்களோட தவிழ். காலை 10 எனக்கு பிடித்த பாடல், 11 இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சலாக. எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. நண்பர்கள் 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசைமேடை நிகழ்ச்சியில் தீசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களோட நாதஸ்வர இசை கேட்கலாம். நண்பர்கள் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தேன்கூடு எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் கவிதையரங்கம் ஆகியவை கேட்கலாம். 1:45 மாநிலத்தில் செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தினர், 2:35 சேர்ந்த இசை பாடற் பயிற்சி நேபாள மொழி பாடம், வரிகள் தருகிறார் ருத்ரா பௌடியால். 2:55 வானிலை அறிக்கை, 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு வரும் நேரம், அதனைத் தொடர்ந்து மாலை ஒளிபரப்பு 5:27 குரளமுதம் 382 தொடங்கும். 5:30 மதுரத்தென்றல் திரையிசை, 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரத்தென்றல், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலே நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை எமது தரைவழி ஒளிபரப்பில் கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பின் வழியாக கேட்டு ரசிக்கலாம். 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலை தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் தகவல்கள், வேளாண் பழல்மொழி, அதனைத் தொடர்ந்து விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தண்டல், 8:30 அறிவியல் வெள்ளி புற தூய்மையின் புரிதல் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்திஸ்கண்ணன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை சிக்கல் மாலா சந்திரசேகர் அவர்களோட புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்களோட வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்களோட மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்களோட தாள வாத்தியம் கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள் திரைசை, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 11:10 எமது மொபைல் வழியாக கேட்கும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம், அதனைத் தொடர்ந்து எமது தரைவழி ஒளிபரப்பில் மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் வர்ணனை ஆட்ட நேர இறுதியின் வரை தரைவழி ஒளிபரப்பில் கேட்டு ரசிக்கலாம். இனி நாளை நமது நிலையம் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரங்களும் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

இதுவரை எமது தலைவலி ஒளிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில மொழி வர்ணனையை டெல்லி அஞ்சலாக கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 11:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் எமது தரைவழி ஒளிபரப்புகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகள் வழக்கமான அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 காலை ஒளிபரப்பில் தொடரும். நேயர்களே, இதுவரை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இனிய இரவாகட்டும் நேயர்களே, மற்றும் ஓர் ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.